விட்ட கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அனைவருக்கும் இதயம் மகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்டார் அஷ்ரஃப் அலி. நான் சிறுவயதிலிருந்து

இஸ்லாமிய பாடல்கள், பக்தி பாடல்கள், சமுதாய நோக்குள்ள பாடல்கள், சிந்தனையுள்ள பாடல்களை பாடி வருகிறேன். அந்த வகையிலே இன்று சோனா எஃப்எம் வானொலியிலே நம்முடைய உடல் அமைப்பு எவ்வாறு செரிமானமாகிறது, இறைவனுடைய அது ஒரு அருட்குடை என்பதை இந்த பாடலிலே நான் உங்களுக்கு விரிவாக பாட இருக்கிறேன். எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவர்களை பற்றிய ஒரு புகழ் பாடலை இப்பொழுது உங்கள் முன்னால் படிக்கிறேன்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நீங்க விரும்பக்கூடிய மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க, உலகம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து போகும். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய முதல் நாளில் தான் இப்போ வாரத்துடைய கடைசி நாளைக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்லைனா வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படி மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும், அதே நேரத்தில் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வீட்டு வாசல் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்போம், அதே நேரத்தில் நம்ம தெருவும் சுத்தமாகணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்போம். நம்ம ஒரு மரம் நடுறோம்னு வச்சுங்களேன், அது ஒரு பகுதி தாங்க ஒரு பசுமையாகும். நம்ம ஒரு நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்னா ஒருத்தருடைய மனசு தான் சந்தோஷமாக இருக்கும். அதே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்மக்கிட்டேருந்து முதல்ல ஆரம்பித்தோம்னா தான் அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நிறைய ஆசை இருக்குங்க. முக்கியமாக இந்த உலகம் மாறணும், இந்த சமூகம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி, அந்த மாற்றத்தை நம்மளால் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்ல? அதே மாதிரி எந்த ஒரு மாற்றத்தையும் சரி நம்மளாக ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும், வெற்றிக்கான பாதைக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்றைக்கி பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் வெயில் வரப்போகுதா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழகத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாள் எது? தமிழகத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாள் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே

மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே நரேஷ் குமாரோடைய இது எங்க சேலம் ஜில்லா அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம சேலத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே காலையில் பார்க்குறோம் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்துட்டு இன்றைக்கெலாம் வெளியே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மேக்ஸிமம் மட்டும் வெளியே போக மாட்டீங்க. ஏதாவது வேலைக்கு போகிறவங்க மட்டும் தான் வந்துட்டு வெளியே போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போலாம் நீ வெளியே போகும்போது மதியம் 12 மணிலேருந்து 3 மணி அதிகமாக வெளியே போகாதீங்க.

வானிலை நிலவே இருக்குது. அதிகபட்சமா மதுரையில 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது. அதை தொடர்ந்து திருத்தணி, சென்னை, திருச்சி, கடலூர், நாகப்பட்டினம், பாளையங்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய ஊர்களிலுமே 100 டிகிரிக்கு மேல வெப்பம் பதிவாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததா நம்ம சேலத்துல காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 16 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், கத்தரிக்காய் 56 ரூபாய், வால் கத்தரிக்காய் 56 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 54 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 32 ரூபாய், முருங்கைக்காய் 65 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கேரட் 76 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழை பழம் 40 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், கீரைகள் கட்டு ஒன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 7FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா
3: இன்னைக்கு
4: தலை வலிக்குதா? தலை வலிக்குதே.

0: வரேக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோன எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம சேலத்தில் இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்து மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு மின்னாம்பள்ளி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால மின்னாம்பள்ளி, செல்லியம்பாளையம், முட்டைக்கடை ஒரு பகுதி, ஏரிப்புதூர், ஏஎன் மங்கலம், எஸ்என் மங்கலம், ஜலகண்டாபுரம், பாலப்பட்டி, கூட்டாத்துப்பட்டி, விளாம்பட்டி, பூசாரிப்பட்டி, அனப்பூர், கோலாத்து கோம்பை, நீர்முள்ளிக்குட்டை, பள்ளக்காடு, காட்டூர், குள்ளம்பட்டி, வெள்ளியம்பட்டி, வலசையூர் ஒரு பகுதி, பருத்திக்காடு, தாதனூர், பூவனூர், குப்பனூர், மூக்கனூர், அரமனூர், ஆச்சாங்குட்டப்பட்டி, செங்காட்டூர், கத்திரிப்பட்டி, ஏழாவது மைல், ராமலிங்கபுரம், சின்ன கவுண்டாபுரம், அடிமலை புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நத்தக்கரை துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தலைவாசல், நத்தக்கரை, கோவிந்தம்பாளையம், ஆரகலூர், புளியங்குறிச்சி, சித்தேரி, பெரியேரி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்குமே ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா ஆத்தூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால ஆத்தூர் நகரம், முல்லைவாடி, கோட்டை, புதுப்பேட்டை, வடக்கு காடு, பைத்தூர், வானபுரம், கல்லுக்கட்டு, தவளப்பட்டி, நரசிங்கபுரம், விநாயகபுரம், செல்லியம்பாளையம், கொத்தாம்பாடி, தாண்டவராயபுரம், பழனியாபுரி, அக்கிச்செட்டிப்பாளையம், சொக்கநாதபுரம், ராமநாயக்கன் பாளையம், புங்கவாடி, மஞ்சினி, வளையமாதேவி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் டெல்லியில் போய் வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்ன 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் டெல்லியில் போய் வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. கடந்த 2 நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதே மாதிரி தாங்க இருந்துட்டு வருது. முட்டையோட விலை மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருந்துச்சு. மற்றபடி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல நேற்று தங்கத்துடைய விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைஞ்சிருக்குது. தமிழகத்துல நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,150 ரூபாய்க்கும் சவரனுக்கு 1,5,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 240 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைஞ்சி 13,100 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. சவரனுக்கு 400 ரூபாய் சரிவடைஞ்சி 1,4,800 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோடைய விலை கிராம் 5 ரூபாய்க்கு குறைஞ்சி 235 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருந்துச்சு. இப்போ கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவடைஞ்சி 2.35 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ கடந்த கொஞ்ச நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிகமாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையுமே இதுக்கு இன்னும் கொஞ்சம் குறைய போகுது, இதுக்கு மேலேயும் வந்துட்டு குறைய போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,065 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,4,520 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 230 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 230,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.80 காசுகளாக தான் வந்துட்டு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை எப்படி விற்பனையாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீங்களாண்டி தங்கம் வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரை மல்லி சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கி மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குறை காரைக்கால் பகுதிகளிலுமே இன்றைக்கி லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்துடைய பெரும்பாலான இடங்களில் நேற்று 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால பரவலாக வறண்ட வானிலை தான் நிலவி இருக்குது அப்படின்னும், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரைக்குமே வட தமிழகம், உள் கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலவிட்டு இருக்குது அப்படின்னும், இதனால இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் சில இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுமே இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், இதே நிலை அடுத்த 4 நாட்களுக்கு தொடரும் அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உள் தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அதிகமாகவும், கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கும் அப்படின்னும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றைக்கி வானம் மற்றும் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் அப்புறமா நைட்டு நேரங்களில் நகருடைய சில பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 75.14 அடியாகவும், நீரிருப்பு 37.28 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 19 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து ரொம்ப கம்மியாகிடுச்சு, வெறும் 19 கனஅடியாக தான் இருக்குது, ஆனால் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. நீர் திறப்பு ரொம்ப அதிகமாகவும் நீர் வரத்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் மேட்டு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வீண் பண்ண விட வேணாம். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஜாரு முரளி அண்ட் பிஎஸ்பியுடைய காம்போவில் எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, மண்புழு உரம் இருக்கு இல்லையா, அந்த மண்புழு உர உற்பத்திக்கு 23ஆம் தேதி இலவச பயிற்சி அளிக்கப்பட போகிறாங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வர 23ஆம் தேதி மண்புழு உரம் தயாரிப்பு தொழில்நுட்பம் குறித்த ஒரு நாள் இலவச பயிற்சி நடக்கிறது. இதுக்கு முதல்ல பதிவு செய்யக்கூடிய 50 பேருக்கு மட்டும் பங்கேற்க அனுமதி வழங்கப்படும் அப்படின்னும், விருப்பம் இருக்கக்கூடியவங்க பெயரை பதிவு செய்ய 9095513102 அப்படிங்கிற இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த பயிற்சியில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வர 23ஆம் தேதி நடக்குது, முதல்ல பதிவு செய்யக்கூடிய 50 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. 9095513102 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பதிவை முன் செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட் மாதிரி இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தான். இன்றைக்கி நம்ம சேலத்தில் மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், ஜங்ஷன், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியிலே தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்கன்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைம் கூட 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. நீங்கள் அவசரமாக கிளம்பும்போது கப்பல் சாப்பாடு வாட்டர் பாட்டில் எதுவுமே மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சு கிளம்பிடுங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, சென்னை என பெயர் சூட்டப்பட்ட தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாள் எது, அதாவது இதுக்கு முன்னாடி சென்னை மாகாணமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டுச்சு, அந்த நாள் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இந்த தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த தெற்கான பீடபூமி பகுதியிலையும் இருக்கக்கூடிய நதிகளுக்கு எல்லாம் மூலம் வந்து வான்மலை தான். அந்த வான்மலை பெய்யும் போதுதான் அந்த நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த சேலம் திருமணி முத்தாறுமே மலை தான் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து எங்க தோன்றுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்க தோன்றுது அப்படின்னு திட்டமாக நம்ம வந்து உறுதியாக கூற முடியாது. ஏற்காடுனுடைய அந்த மலைப்பகுதியில சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அவைகள் வந்து சிறு சிறு அருவிகளாக இப்போ வந்து மழை காலங்களில் பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி தோன்ற இடங்கள் எல்லாமே அந்த நதிகளுக்கான ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து வான்மலையின் மூலமாக அவைகள் வந்து தண்ணீரை பெற்று சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளாக அங்கெல்லாம் தெளித்து அவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக ஒரு உருவம் எடுத்து சேலத்துக்குள்ள வருது. அப்படி வரும்போது இது இங்கதான் தோன்றுது, இந்த இடத்துல தான் தோன்றுது, இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடத்துல இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாய தோற்றத்தை இந்த நதி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான தோன்றுகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம். அது எங்க அப்படின்னு சொன்னா மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய்க்கு அருகில வெள்ளையப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த சிறு சிறு ஓடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நதியாக அந்த பகுதியில தோன்றி அவைகள் அப்படியே சேலம் சமவெளிய வந்து அடையுது. அந்த கணவாயிலிருந்து சேலம் சமவெளி அடையுது. இந்த இடம் வந்து நம்ம சொல்லலாம், அதாவது ஏற்காடு மலையினுடைய கிழக்கு சரிவு. அந்த சரிவுல வேடம்பட்டி மலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு. அந்த மலை பகுதியில தான் இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அது வந்து சில ஓடைகளோடு இணைந்து ஒரே ஓடையாக

இந்த வெள்ளையப்ப கோயில் பகுதியில வந்து உருவ எடுக்குது. உருவ எடுத்து இப்படி அந்த திருப்பணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த வெள்ளையப்பர் கோயில் பக்கத்துல வரும்போது தான் அது வந்து ஒரு நதியாக ஒரு பிறவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அந்த பக்கம் வந்து சாலையும் இருக்கு. அதாவது கணவாயின்னு சொன்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடத்துல தான் இந்த சேலத்துக்கு வருவதற்கான ஒரு சாலையும் இருக்கு. அதனால இந்த சாலையின் பக்கத்திலேயே பாலங்கள் ஊடாக, அந்த சாலைக்கு நடுவுல அமைக்கப்பட்டது இந்த பாலங்களின் ஊடாகவும் இந்த நதியானது தன்னுடைய ஆரம்ப இடத்தை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நதி வந்து இப்படி தோன்றி வடக்கிலிருந்து சேலம் பகுதிக்குள்ள வந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. தெற்கு நோக்கி ஓடி அது வந்து அப்படியே சேலம் பகுதியெல்லாம் தாண்டி இப்படி போகும்போது அது வந்து தன்னுடைய தாய் நதியான காவிரியோட தஞ்சை இடையாற்று அப்படின்ற ஒரு பகுதியில் அது இணையுது. நன்றி, வணக்கம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான்
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
2: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்காங்க இல்லையா, இதில் வந்துட்டு இப்போ ஆன்லைன் மூலமாக வந்துட்டு சுய விவரங்களை பதிவிடக்கூடிய அந்த முறை வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்குது. இதை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய சுய விவரங்களை வந்துட்டு பதிவு பண்ணி தொடங்கி வச்சிருக்காரு. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியா முழுக்கவுமே இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்த போகிறாங்க. இதுக்காக சுய விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்கிறது வந்து முக்கியம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி நீங்கள் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா, சுய கணக்கெடுப்பில் விவரங்களை பதிவு செய்கிறதுக்காக https://se.census.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு போயிட்டு மாநிலம் அப்படிங்கிற இடத்துல தமிழகம் அப்படிங்கிறது வந்து தேர்வு செய்யணும். அதுக்கப்புறமா திரையில் தோன்றக்கூடிய கேப்சாவை பதிவு செய்யணும். அதுக்கப்புறமா குடும்பத் தலைவருடைய பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை பதிவு செய்யணும். இமெயில் முகவரி இருந்துச்சு அப்படின்னா விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் வழங்கலாம். ஒரு முறை பதிவு செய்ததுக்கப்புறமா குடும்பத் தலைவருடைய பெயரை மாற்ற முடியாது. அதனால் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு தொலைபேசி எண் மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும். ஒரு முறை பதிவு செய்தால் அதே எண்ணை வேறு எந்த குடும்பத்திற்கும் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி மொத்தம் 16 மொழிகளில் சுய விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அதில் தங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்வு செய்யணும். அதுக்கப்புறமா பதிவு செய்யப்பட்ட எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபி எண்ணை உள்ளீடு செய்யணும். அதுக்கப்புறமா தங்களுடைய மாவட்டத அதுக்கப்புறமா வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு குறித்த 33 கேள்விகளை நீங்கள் நிரப்பணும். பதிவு செய்த அனைத்து தரவுகளையும் சரிபார்க்க முன்னோட்டத்திலேயே பயன்படுத்தணும். அதில் திருத்தம் செய்யலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு தரவுகளை சேமிக்கலாம் அல்லதுனா

இறுதி செய்யலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய தரவுகளை இறுதியாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறமா தரவுகளில் மாற்றம் செய்ய முடியாது. சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு சுய கணக்கெடுப்பு அடையாள எண் குறுஞ்செய்தியாகவே வரும். ஆகஸ்ட் 1st முதல் கணக்கெடுப்பாளர்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் சுய கணக்கெடுப்பு அடையாள எண்ணை அவங்ககிட்ட பகிரணும். கணக்கெடுப்பாளர் உங்கள் தகவல்களை சரிபார்த்து திருத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சரி செஞ்சுப்பாங்க. இதுதான் வந்துட்டு ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக மதன் தங்கத்தோடைய யாரு அவங்க இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: போறக்கா, நானும் வரேங்கா, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடம் பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிவுகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய MBBS PTS படிப்புகளுக்கு https://tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் விண்ணப்பிப்பது ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 58,000 அதிகமானவர்கள் வந்துட்டு விண்ணப்பித்த நிலை வர 23ஆம் தேதி வரைக்குமே விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி மருத்துவ மாணவர்கள் தேர்வுக்குழு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வர 23ஆம் தேதி வரைக்குமே கடைசி நாளாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளார மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ரெட்மி நோட் செவன்டீன் ப்ரோ அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன்களை இன்னைக்கு சீனாவில் அறிமுகம் செஞ்சிருக்குது X100MI அப்படிங்கிற இந்த நிறுவனம். Android 16 OS உடன் இயங்கக்கூடிய இந்த மொபைல்கள் இந்திய ரூபாய் மதிப்பில் 18,500 மற்றும் 22,700 அப்படி மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபோனில் வந்திருக்கக்கூடிய புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டுக்கு வந்திருக்கக்கூடிய புது புது ஃபோனுடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலிருந்து 4 மணிக்குள் உருவாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. உங்களோட ஃபோன் ஸ்கேம் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபோன் ஏதாவது ஸ்டோரேஜ் போயிடுச்சு, உங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ணி வச்சுக்கலாம், முக்கியமாக ஃபோனில் வந்துருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு, இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புது புது ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ், இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கேளுங்க. டெக் குரு நிகழ்ச்சி திங்கட்கிழமை வரைக்கும் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் திவாகரன்னா அவங்க கூட. இப்போ அடுத்ததான் இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, அரசு தேர்வில் வெற்றிக்கு அடிப்படை கடின உழைப்பா சரியான திட்டமிடலாம். அரசு தேர்வில் வெற்றிக்கு அடிப்படை கடின உழைப்பா சரியான திட்டமிடலா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியில் சத்யா எங்கு இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரமணி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நகை மதிப்பீட்டாளர் பயிற்சிக்காக வர 22ஆம் தேதி வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த பயிற்சி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி சார்பில் சேலம் மாவட்டம் 4 ரோடு சாமுண்டி வளாகத்தில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சிக்கு வர 22ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே 10 நாட்கள் நடக்கப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் தங்கம் விலை கணக்கிடுதல், கொள்முதல் செய்தல், உரைக்கல்ல தங்கம் தரம் அறிதல், கடன் தொகை வழங்கக்கூடிய முறை, ஹால்மார்க் தரம் அறியும் விதம் குறித்து பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னும், அதில் 18 வயது நிரம்பியிருக்கக்கூடிய இரு பாலரும் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அவசியம் அப்படின்னும், பயிற்சியுடைய முடிவில் இந்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும், பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தேசிய கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகள் நகை அடகு நிதி நிறுவனங்களில் நகை மதிப்பீட்டாளராக சேரலாம் அப்படின்னும், சுயமாக நகை கடை நகை அடமான கடை நடத்த தகுதி பெறுவார்கள், நகை வியாபார நிறுவனங்களில் நகை மதிப்பீட்டாளர் விற்பனையாளராக சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயிற்சியில் சேர விரும்பக்கூடியவங்களுக்கு 3 மார்பளவு புகைப்படம் முகவரி கல்வி சான்றிதழ்களோட 8500 ரூபாய் பயிற்சி கட்டணத்துடன் வந்து சேரலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் நீங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 9443728438 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 9443728 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா, சிவா. அவங்க வந்துட்டு இரும்பாலை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிவா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக புஷ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் அனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக

பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக ப்ளேசியுடைய தனானி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அரசு தேர்வில் வெற்றிக்கு அடிப்படை கடின உழைப்பா சரியான திட்டமிடலா. அரசு தேர்வில் வெற்றிக்கு அடிப்படை கடின உழைப்பா சரியான

0: திட்டமிடலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில் விஜயபிரியா அக்கா அவங்க கூட. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னென்ன 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்தியான என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாள் எது? சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாள் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஜனவரி 14. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலநேரிலிருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதகாப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்து, ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை தட்டி விடுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னைக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நம்மை சுற்றி சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நாளைக்கு மதியம் 12 மணியிலேருந்து 1 மணி வரைக்கும் ஊரை சுற்றி ஒரு உலா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாக போகுது. அதையுமே கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காம சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், திரும்ப திங்கக்கிழமை உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா. நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான காலை வணக்கம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுக்கு. சனிக்கிழமை வாரத்தோட இறுதி நாள் கிடையாது, வீக்கெண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து லீவு அப்படின்ற ஒரு செம்ம ஜாலிலேயே இன்றைக்கி வந்து நாள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ எனக்குமே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நான் என்ன விளையாட்டு அதே வைபில் சூப்பராக உங்ககிட்ட விளையாடுறதுக்காக எடுத்துகிட்டு விளையாட்டுக்கான
1: என்ன
0: தெரியுமா?
1: குட்டி ஸ்டோரி பார்ட் 2.
0: அதுதான் விளையாடலாமா? ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் பிரதீப் அப்படின்ற சின்ன பையன் வந்து கீதா அப்படின்ற பொண்ணுக்கிட்ட ரெண்டு புக்கு கொடுத்தான். பதிலுக்கு கீதா வந்து நாலு புக்கு கொடுத்தா பிரதீப் கிட்ட. இப்போ பிரதீப் கிட்ட மொத்தமாக எத்தனை புக் இருக்கும்?
1: நாலு.
0: நாலு கரெக்டாக சொல்லிட்டீங்களேண்ணா.
1: சரி
0: ஓகேண்ணா, சூப்பராக விளையாண்டீங்க. நன்றிண்ணா.
1: நன்றி.
0: ஓகே மாணிக்கவேலண்ணா மங்களபுரத்துலேருந்து இன்னைக்கு இந்த விளையாட்டை நம்ம கூட ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு. நன்றிண்ணா. ஓகே மக்களே, ஸோ குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டை இப்படி தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். இந்த 2 மணி நேரம் எங்கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடுறதுக்கு யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி தான் மைடியர் மக்களே.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவனேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீ அருணி நான் உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.

0: ਦੋਵੇਂ ਚੰਦਰੇ ਨਹੀਂ ਤੂੰ ਪਾਲਾ ਰੈਸਟੀ ਚਾਲੇ ਬਣਦ நல்லா இருக்கீங்களா
1: சூப்பரா இருக்கேன் ஆதவனண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க
0: நான் அப்படியே வருங்க உங்க நேர்ச்சி அந்த பக்கம் ரேடியோ போட்டு கேட்டு அந்த பக்கம் அது பேர் உங்களுக்கு வந்து பேனை எதிரொலிக்கும் அப்படிங்க குட்டி ஸ்டோரி
1: அடுத்து வந்து பிரியா வந்து பதிலுக்கு ரவிக்கு 5 சாக்லேட் கொடுத்தா. அப்புறம் ரவி வந்து ஒரு சாக்லேட்ட சாப்பிட்டுட்டான். இப்ப மீதி எத்தனை சாக்லேட் இருக்கும் ரவி கிட்ட? அப்புறம் அதுல ஒண்ணு வந்து ரவி சாப்பிட்டுட்டான். திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராவே ட்ரை பண்ணாரு, நன்றிண்ணா. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட இதே மாதிரி சுவாரஸ்யமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படின்ற விளையாட்டில் பங்கு பெறணும் அப்படின்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட செம ஜாலியாக விளையாடலாம். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், சாப்பிட்டியா?
4: இல்லடா.
3: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
4: டேய், வீட்ல போடல, சாப்பிடல.
3: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
4: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க கூடு.
3: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
4: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
3: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
5: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுனே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தோட கண்டினியூஷேஷன் தான். சோ குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். சோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதக பட்டியில இருந்து பேசுறேன்.
3: ருக்மணி பாட்டி எப்படி இருக்கீங்க? ஹலோ ருக்மணி பாட்டி. ஓகே, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஒரு குட்டி கதை 3-4 வரைக்கும் ஒரு குட்டி கதை சொல்லுவேன். அந்த கதையில் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லணும். ஸோ ருக்மணி பாட்டி இணைஞ்சிட்டாங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ பாட்டி வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் பாட்டி, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி?
4: நல்லா இருக்கேன் சாமி. இன்னைக்கு என்ன கிளைமேட் வித்தியாசமா தெரியுதா?
3: ஆமா பாட்டி, நல்லா கூலிங்கா இருக்கு அப்படியே.
4: நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
3: ஓகே பாட்டி, பாட்டி இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
4: தெரியுமா? நீங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவீங்க, அந்த கதைக்குள்ள இருந்து ஒரு கேள்வி கேட்பீங்க, அத பதில் சொல்லணும்.
3: அதேதான் பாட்டி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே பாட்டி. பாட்டி ஒரு பஸ்ல 11 பேர் இருக்காங்க, அதுல இப்ப வர ஸ்டாப்பிங்ல 7 பேர் இறங்கிட்டாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்ல ஒரு 3 பேர் இறங்கிட்டாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்ல எத்தனை பேர் இறங்குவாங்க?
4: ஒருத்தர் தான் இறங்குவாங்க.
3: ஒருத்தர், கரெக்ட் பாட்டி. ஓகே பாட்டி, சூப்பரா விளையாண்டீங்க.
4: இன்னொன்னு
3: கேக்கவா பாட்டி? ஓகே, என்ன அப்படின்னா, மீனா பர்ஸ்ல இருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்து செல்விக்கு கொடுத்தாங்க, அடுத்ததா செல்வி ஒரு 500 ரூபாய் எடுத்து கடைக்காரங்களுக்கு கொடுத்தாங்க, மொத்த பில்லு வந்து 300 ரூபாய். இப்ப மீனா கிட்ட செல்வி கிட்ட எவ்வளவு இருக்கும்?
4: 200 5 ரூபாய் 200 5 195 ரூபாய் இருக்கும்.
3: இல்ல பாட்டி, மீனா வந்து பர்ஸ்ல இருந்து 200 ரூபாய் எடுத்து செல்விக்கு கொடுத்தாங்க, செல்வி வந்து 500 ரூபாய் எடுத்து கடைக்காரங்களுக்கு கொடுத்தாங்க, இப்ப மொத்த பில் வந்து 300 ரூபாய். இப்ப செல்வி கிட்ட எவ்வளவு மீதி இருக்கும்?
4: 200 500 அது ஷார்ட்டேஜ் தான இருக்கும். இதுதான் 500 எடுத்து கொடுத்துச்சு, 200 எடுத்து இதுதான் கொடுத்துச்சு, இதே இதோட காசத்தான் எடுத்து கொடுத்துருக்கு 300 ரூபாய் போட்டு. அப்ப லெசர்ல தானே வரும்?
3: ஆமா பாட்டி, எவ்வளவு இருக்கும்
4: லெசர்ல வந்தாக்க? 225 ரூபாய் இருக்கும்.
3: 225? இல்ல பாட்டி,
4: இல்லப்பா, 300 ரூபாய் கொடுத்துருக்கு, 200 ரூபாய் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு, அது 300 ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்துருச்சு, 500 ரூபாய் கொடுத்துருச்சா, அப்புறம் 5 ரூபாய் எடுத்து யார்கிட்ட கொடுத்தா?
3: இல்ல 5 ரூபாய் நான் சொல்லவே இல்லையே.
4: சொல்லலையா? சரி
3: பாட்டி, இப்ப மொத்தம் 700 ரூபாய் செல்வி கிட்ட இருக்கு, 700 ரூபாயில 300 ரூபாய் போச்சுன்னா
4: 300 ரூபாய் 400 ரூபாய் இருக்கும்.
3: அதுதான் பாட்டி, இப்ப செல்வி கிட்ட இருக்க பேலன்ஸ்
4: 700 700 200.
3: ஓகே ஓகே பாட்டி, சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி பாட்டி.
4: நன்றி நன்றி நன்றி.
3: ஓகே, தாதகப்பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாங்க. ஓகே மைடியர் மக்களை ஸ்டேட்டியூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பேக் டு பேக்ல சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிறைய நேயர்களோட குட்டி ஸ்டோரி பார்ட் 2 விளையாடுறதுக்கு நானுமே ரெடியா இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. தொடர்ச்சியாக அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேனா. ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
1: தெரியுமாண்ணா? ஆ சொல்லுங்க. நீங்க ஒரு கணக்கு சொல்லுவீங்க, அந்த கணக்கு கரெக்ட்டா சொல்லணும்.
0: அதே தான், நான் ஸ்டார்ட் பண்ணிரலாமா?
1: ஆ சொல்லுங்க.
0: ஹலோ அண்ணா, கேக்குதா?
1: ஒரு
0: வாரத்துல 7 நாள் இருக்கு.
1: இன்னொரு
0: வாரத்துல 7 நாள் இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து ஒரு நாள் மட்டும் சேர்த்தா மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்னா? ஒரு வாரத்துல இருந்து ஒரே ஒரு நாள் மட்டும் சேர்த்தணும். இன்னொரு வாரத்துல 7 நாள், 7 7 14, அது கூட இன்னொரு வாரத்துல இருந்து ஒரே ஒரு நாள் மட்டும் சேர்த்தனா
1: 8 நாள் இருக்கு. முதல்ல
0: 15 நாள். பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகரன் பேசுறீங்க.
1: சந்திரசேகரனா, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: ஒரு பஸ்ல 11 பேர் இருக்காங்க, அதுல வந்து ஒரு 4 பேர் வந்து கீழே இறங்கிடுறாங்க. செகண்ட் ஸ்டாப்பிங்ல 7 பேர் கீழே இறங்கிடுறாங்க. தேர்ட் ஸ்டாப்பிங்ல எத்தனை பேர் இருப்பாங்க பஸ்க்குள்ள?
2: 4, 7, 11 பேர் கீழே இறங்கிறாங்க. கண்டக்டர், டிரைவர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க.
1: ஓகே, நான் கரெக்ட்டா சொல்றீங்க. ட்விஸ்ட் பண்ணி கேக்கலாம்னு பார்த்தா
2: சூப்பர். இப்போ தான் நீங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்றீங்க. ஏன்னா கண்டக்டரும் டிரைவரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு கண்கள் மாதிரி தானே வண்டி ஓட்டும்போது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சூப்பர்.
1: நிறைய நேயர்களோட நம்ம வாகை சுடவா நிகழ்ச்சியில குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம்.

சும்மா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீ அருணி, நான் உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சு. நிறைய நேயர்களோட நம்ம வந்து இந்த குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டை வந்து விளையாண்டோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இன்னொரு

0: இயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூடயும் நம்ம விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஸ்ரீஹரணி. சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பு நிலவர் எழிலரசி. நிலையத்தில் நலமா, நம் நேயர்கள் நலமா.
0: எழிலரசி அக்கா வணக்கம். எல்லாருமே சூப்பரா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: ஓகே ஓகே அக்கா. அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: எனக்கு குட்டி ஸ்டோரி பார்ட் 2. நீங்க சொல்ற கதையில இருந்து மேக்ஸ் மாதிரி இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சொல்லணும்.
0: அதேதான் அக்கா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு மாம்பழத்தை பிரதீப் எடுத்துட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு ரமேஷ்க்கு
1: கொடுத்துறான்.
0: இப்ப ரமேஷ் வந்து எத்தனை மாம்பழத்தை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வைப்பான்?
1: ரமேஷ் வந்து ஒரு மாம்பழத்தை வைப்பான்.
0: நன்றிக்கா. அக்கா இப்போ வந்து மீனா வந்து பர்ஸ்ல இருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்து செல்வத்துக்கு கொடுக்கறாங்க.
1: மீனா வந்து செல்வத்துக்கு 200 ரூபாய் எடுத்து கொடுக்கறாங்க.
0: செல்வத்துக்கிட்ட ஆல்ரெடி 300 ரூபாய் இருக்கு.
1: பர்ஸ்ல ஆல்ரெடி 300 ரூபாய்
0: இருக்கு. கடையில பில்லு வந்து 200 ரூபாய். இப்போ செல்வத்துக்கிட்ட எவ்வளவு இருக்கும்?
1: செல்வத்துக்கிட்ட எதுமே இருக்காதே.
0: இல்லையே, இருக்கும்.
1: ஓ, இப்ப மீனா கிட்ட பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க செல்வத்துக்கு 200 ரூபான்னு
0: சொன்னீங்க.
1: அப்ப 300 ரூபா பர்ஸ்ல இருந்தது மீனா கிட்டயா செல்வத்துக்கிட்டயா?
0: செல்வத்துக்கிட்ட.
1: அப்ப 100 ரூபா இருக்கும்.
0: ஓகேக்கா, கரெக்ட்க்கா.
1: ஓகே பை.
0: ஓகே நன்றி.
1: நன்றி. நன்றி. பை பை.
0: ஓகே, இன்னைக்கு எழிலரசி அக்கா ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, ஸோ தொடர்ந்து நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. LED சோலார் ஸ்ட்ரீட் லைட், DTCP ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ECEMI வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, CCTV கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இந்த தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த தெற்கான பீடபூமி பகுதியிலையும் இருக்கக்கூடிய நதிகளுக்கு எல்லாம் மூலம் வந்து வான்மலை தான். அந்த வான்மலை பெய்யும் போதுதான் அந்த நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த சேலம் திருமணி முத்தாறுமே மலை தான் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து எங்க தோன்றுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்க தோன்றுது அப்படின்னு திட்டமாக நம்ம வந்து உறுதியாக கூற முடியாது. ஏற்காடுனுடைய அந்த மலைப்பகுதியில சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அவைகள் வந்து சிறு சிறு அருவிகளாக இப்ப வந்து மழை காலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நீங்க பாப்பீங்க. புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி தோன்ற இடங்கள் எல்லாமே அந்த நதிகளுக்கான ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து வான்மலையின் மூலமாக அவைகள் வந்து தண்ணீரை பெற்று சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளாக அங்கெல்லாம் தெளித்து அவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக ஒரு உருவம் எடுத்து சேலத்துக்குள்ள வருது. அப்படி வரும்போது இது இங்க தான் தோன்றுது, இந்த இடத்துல தான் தோன்றுது, இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடத்துல இது இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாய தோற்றத்தை இந்த நதி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான தோன்றுகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம். அது எங்க அப்படின்னு சொன்னா மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய்க்கு அருகில வெள்ளையப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த சிறு சிறு ஓடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நதியாக அந்த பகுதியில தோன்றி அவைகள் அப்படியே சேலம் சமவெளிய வந்து அடையுது. அந்த கணவாயிலிருந்து சேலம் சமவெளி அடையுது. இந்த இடம் வந்து நம்ம சொல்லலாம், அதாவது ஏற்காடு மலையினுடைய கிழக்கு சரிவு. அந்த சரிவுல வேடம்பட்டி மலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு. அந்த மலை பகுதியில தான் இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அது வந்து சில ஓடைகளோடு இணைந்து ஒரு ஒரே ஓடையாக இந்த வெள்ளையப்பர் கோயில் பகுதியில உருவெடுக்குது. உருவெடுத்து இப்படி அந்த திருப்பணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த வெள்ளையப்பர் கோயில் பக்கத்துல வரும்போது தான் அது வந்து ஒரு நதியாக ஒரு பிறவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அந்த பக்கம் வந்து சாலையும் இருக்கு. அதாவது கணவாயின்னு சொன்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடத்துல தான் இந்த சேலத்துக்கு வருவதற்கான ஒரு சாலையும் இருக்கு. அதனால இந்த சாலையின் பக்கத்திலே பாலங்கள் ஊடாக அந்த சாலைக்கு நடுவுல அமைக்கப்பட்டது இந்த பாலங்களின் ஊடாகவும் இந்த நதியானது தன்னுடைய ஆரம்ப இடத்தை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நதி வந்து இப்படி தோன்றி வடக்கிலிருந்து சேலம் பகுதிக்குள்ள வந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. தெற்கு நோக்கி ஓடி அது வந்து அப்படியே சேலம் பகுதியெல்லாம் தாண்டி இப்படி போகும்போது அது வந்து தன்னுடைய தாய் நதியான காவிரியோட தஞ்சை இடையாற்று அப்படின்ற ஒரு பகுதியில அது இணையுது. நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து விளையாடிட்டுருக்கோம். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம். கோவிந்தசாமினா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குங்கம்மா. நீங்க நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா?
2: எல்லாருமே சூப்பரா இருக்கோம்னா.
3: சரிங்கம்மா.
2: அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
3: தெரியுமா? குட்டி ஸ்டோரி பார்ட் 2ம்மா.
2: அதேதான் நான் விளையாடலாமா?
3: விளையாடலாங்கம்மா.
2: ஓகேண்ணா. அண்ணா இப்போ அருண் அப்படின்ற சின்ன பையன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவனோட வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தி வைப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பாதி பாட்டில் தான் அவன் தண்ணி ஊத்தி வச்சான், மீதி பாட்டில் காலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பாதி தண்ணியை அதில் ஊற்றுனாங்க. அப்போ பாட்டில் என்ன ஆகும்?
3: பாட்டில் வந்து ரம்பி நிறைஞ்சு போகுங்க.
2: அதே தானா? அதே தானா.
3: நன்றிங்கம்மா.
2: ஓகேண்ணா, சூப்பராக விளாண்டிங்க. நன்றிண்ணா.
3: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
2: ஓகே, இன்னைக்கு கொடுமுடிதாசம் பாளையத்துலேருந்து கோவிந்தசாமி அண்ணா ரொம்ப சூப்பராக விளாண்டாரு. ஓகே மக்களே, அடுத்ததாக இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க. இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து இந்த குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: ஈர கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் பாபா, நல்லா
4: கஸ்தூரி என்ன சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? சென்னையில இருந்து சேலம் போகுது, இன்னொரு ட்ரெயின் சேலத்துல இருந்து சென்னைக்கு வருது. இந்த ரெண்டு ட்ரெயினும் எந்த இடத்துலனா கரெக்டா சந்திக்கும்? ஒரே ட்ராக் இல்ல, வேற வேற ட்ராக்ல வருது. எந்த ட்ரெயின் வந்து சென்னைக்கு பக்கத்துல இருக்கும்?
5: சென்னைக்கு பக்கத்துல சேலத்திலிருந்து வர்றது பக்கத்துக்கு வந்துருங்க.
4: புரியல. இதுக்கு என்ன பதில்னா, சென்னைக்கு பக்கத்துல எந்த ட்ரெயினும் இருக்காதுனா ரெண்டு ட்ரெயினும் ட்ராக்ல தான் இருக்கும்.
5: என்னன்னா
4: வேற ஒன்னு சொல்லிட்டா? ஓகேண்ணா, வேற வந்து இப்ப ஒரு வீட்டுக்குள்ள ரவி அப்படின்ற பையன் வந்து மூணு பூனை வளர்த்துறான். மூணு பூனையும் வந்து ஒரு ஒரு மூலையில உட்காந்துக்கிச்சு. ஒரு பூனை வந்து மீதி ரெண்டு பூனைய பாக்குது. அப்படி வந்து ரவி பார்க்கும் போது எத்தனை பூனை ரவிக்கு தெரியும்? ரெண்டு இல்லண்ணா, மூணு பூனையுமே ரவிக்கு தெரியும். ஏன்னா ரவி இன்னொரு மூலையில இருக்கும்.
5: ரவி ஒரு மூலையில,
4: அதேதான். ஓகேண்ணா, அருமையா விளையாண்டீங்க, நன்றிண்ணா.
5: நன்றிங்க, நன்றிங்க.
4: ஓகே, இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, இப்ப சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க. நிறைய நேயர்களோட நிகழ்ச்சியில விளையாடலாம்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். சோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம். ராமண்ணா, சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா. ஓகே, இன்னைக்கு என்ன
7: விளையாட்டுன்னு
6: தெரியுமாண்ணா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
7: ஓகேண்ணா.
6: அண்ணா, குமார் அப்படின்ற பையன் வந்து ஒரு ரூம்ல 10 மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறான். அதுல ஒரு 3 மெழுகுவர்த்திய அவங்க அம்மா வந்து அணைச்சிடுறாங்க, 2 மெழுகுவர்த்திய காத்து வந்து அணைச்சிருது. திருப்பி வந்து ராமுவால குமாரால 3 மெழுகுவர்த்தி தான் ஏத்தி வைக்க முடியுது. இப்ப எத்தனை மெழுகுவர்த்தி அங்க எரிஞ்சிட்டு இருக்கு?
7: 8 எரிஞ்சிருக்குங்க.
6: கரெக்ட், நான் கரெக்டா

0: சொல்லிட்டீங்க.
1: ஓகே,
0: நன்றிண்ணா.
1: நன்றி.
0: ஓகே, ஆட்டையம்பட்டியில இருந்து ராமுண்ணா இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாரு, டக்குன்னு விடைய வந்து சொல்லிட்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787710778. இந்த நம்பருக்கு கால்

0: உயிரிலே கலந்தவள் அப்படிங்கிற பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டு வந்துருங்க. ஸோ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லலாம் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஓகே, தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூடயும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மயிமுதூர்ல இருந்து கலைச்செல்வி அன்பு ஸ்ரீகரணி அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன்க்கா.
1: அங்குள்ள அனைவரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. பண்பலையில் உள்ள அனைவரும், நம்ம நேயர்கள் அனைவரும்
0: கண்டிப்பா கண்டிப்பாக்கா. ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா கலைச்செல்வி அக்கா?
1: நீங்க வந்து ஒரு கணக்கு விளையாட்டு
0: அக்கா. இது குட்டி ஸ்டோரி பார்ட் 2.
1: உங்களுக்கான
0: முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ரமேஷ் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. ஹலோ, ரமேஷ்க்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. ஸோ ரமேஷோட தங்கச்சிங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு அண்ணன் இருக்கானான்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ரமேஷ்க்கு உண்மையிலே எத்தனை தங்கச்சிங்க, இல்ல தங்கச்சிங்களுக்கு எத்தனை அண்ணன்?
1: 3 தங்கச்சிங்க, ஒரு
0: அண்ணன். கரெக்ட்டுக்கா. சரி, ட்விஸ்ட் பண்ணி குழப்பிடலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: இது ஈஸியா தானே இருக்கு.
0: ஓகே ஓகேக்கா.
1: 3 தங்கச்சிங்க, ஒரு அண்ணா. மத்தவங்க கேக்கும்போது எங்களுக்கு ஒரு அண்ணா 3 தங்கச்சிங்களே 3 முறை சொல்றாங்க.
0: அதே அதே தான்க்கா.
1: நன்றிங்க.
0: நம்ம கூட கலைச்செல்வி அக்கா ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டை விளையாண்டாங்க. சோ இப்ப பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க நேயர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விளையாட்டுகள் நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்கு, விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸோ ஸ்ரீஹரிணி, நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் நிறைய நேயர்களோட நம்ம வந்து வாகை சுடவா நிகழ்ச்சியில் குட்டி ஸ்டோரி பார்ட் 2 அப்படிங்கிற விளையாட்டு வந்து விளையாண்டோம். ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இந்த விளையாட்டை இன்னைக்கு விளையாண்டாங்க. அவங்களுக்காக ஒரு நன்றிகள். ஓகே மக்களே, அதோட நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில், அதாவது இன்னும் ஒரு வாகை சுடவா நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேமோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்டருந்து பாய் சொல்லிவிட்டு சாயங்காலம் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வீக்கெண்ட் இல்லையா, ஸோ ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நாளைக்கு நம்ம சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகும். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். ஸோ நிறைய ஊரில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் அந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட அந்த வாழ்க்கை வரலாறுலாம் எப்படி இருக்குது, அங்கே இருக்க சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி. ஸோ நம்ம சத்யமூர்த்தி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் சத்யா கூட ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போது கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மற்றும் கருத்துக்கள் இருந்துச்சு, அதாவது நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னோட கருத்து இது அப்படிங்கிறத நம்ம சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மூலமா சொல்லலாம், அப்படி இல்லையா கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இப்போது தொடர்ச்சியாக பாட்டுகளை தொடர்ந்து நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் பத்மாவதி உங்கள் கூட பேசுகிறதுக்காக.

காத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியில் ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட பாபா மக்களே, நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவில மாதுளை சாகுபடி ரகங்கள், காலநிலை, நடவு, அதோட லாபம் எந்த மாதிரி

இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுல மாதுளை விவசாயம் ஏன் லாபகரமானது அப்படின்னு சொல்றாங்க. மற்ற பல பயிர்களோட ஒப்பிடுறப்ப அதிக சந்தை விலையா இருக்கு. வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பல பழத்தோட்ட பயிர்களை விட குறைவான நீர் வந்து தேவையா இருக்கு. முறையான மேலாண்மையோட சீரான சகிப்புத்தன்மை, அது மட்டும் இல்லாம உள்ளூர் தேசிய மற்றும் ஏற்றுமதி சந்தைகள்ல வலுவான தேவை. சரி, இதுக்கு எந்த மாதிரி காலநிலை மண் வந்து உகந்ததா இருக்கு? மாதுளை வந்து அதிக சூரிய ஒளி இருக்கக்கூடிய வெப்பமான வறண்ட காலநிலைகள்ல சிறப்பா வளரும். இது பல பல பயிர்களை விட வறட்சி நிலைகளை நல்லா தாங்கக்கூடியது. ஆனா அதிகப்படியான மழைப்பொழிவு, அதோட நீர்த்தேக்கம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்களை சேதப்படுத்தி பழத்தோட தரத்தை குறைச்சிருது. காலநிலை தேவைகள் அப்படின்னு சொல்லும் போது 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை வரம்பு உகந்ததா இருக்கு. பூக்கும் மற்றும் காய்க்கும் காலங்கள்ல நிலவக்கூடிய வறண்ட காலநிலை தரத்தை மேம்படுத்துது. பனி உறைதல் மற்றும் நீடித்த கனமழையை தவிர்க்கணும். மண் தேவைகள் அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியமான மாதுளை தோட்டங்களுக்கு நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய மண் அவசியம். நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய மணல் கலந்த களிமண், களிமண் மற்றும் கரிய மண் வகைகள் சிறப்பா பயன்படும். இந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா 6.5 to 8.0 வரையிலான மண் பிஹெச் அளவை விரும்புது. தண்ணி தேங்கிட்டு இருக்கக்கூடிய வயல்களை தவிர்க்கணும். மண் கரிம பொருட்கள் நிறைஞ்சதா இருக்கணும். உப்புத்தன்மை இல்லனா அதிக காரத்தன்மை கொண்ட மண்ணில நடவு செய்யறதுக்கு முன்னாடி திருத்தம் செய்யணும். நிலம் தயாரித்தல் மற்றும் நடவு முறைன்னு சொல்லும் போது முறையான நில தயாரிப்பு ஒரு செழிப்பான பழத்தோட்டத்துக்கு அடித்தளமிடுது. வயல் ஆழமா உழப்பட்டு சமப்படுத்தப்பட்டு களைகள் மற்றும் மரக்கட்டைகள் அகற்றப்படணும். மண் நிலை பெறவும் வேர்கள் நல்லா வேரூன்றவும் ஏதுவா நடவு செய்யறதுக்கு முன்னாடி பொதுவா குழிகள் தோண்டணும். நடவு தூரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது சாதாரண பழத்தோட்டங்களுக்கு 4 meters x 4 meters, அகன்ற விதான வளர்ச்சிக்கு 5 meters x 5 meters. கவனமா கத்தரித்தல் மற்றும் மேலாண்மையோட அதிக அடர்த்தி கொண்ட நடவு முறைய கையாளலாம். சரிங்க பத்மாவதி, நடவு நேரம் இதுக்கு இருக்கா? ஆமாங்க, இந்தியாவுல மாதுளை நடுறதுக்கு உகந்த நேரம் பொதுவா பருவமழை காலத்திலோ இல்லனா நீர்ப்பாசன வசதி இருக்கிறப்பையோ நம்ம நடவு பண்ணணும். கட்டுப்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன வசதி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடும் வெப்பம் இல்லனா கனமழை காலங்களை தவிர ஆண்டு ஃபுல்லாவே நடவு செய்யலாம். குறிப்பா எதிர்காலத்துல பழத்தோட்ட இழப்புகளை தவிர்க்க நம்பகமான நாற்றங்கள்ல இருந்து ஆரோக்கியமான நோயற்ற நடவு பொருட்களை பயன்படுத்தலாம். என்னங்க, மாதுளை சாகுபடி பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் விசாலாச்சி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப உதிரி மலர் ரோஜா சாகுபடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சூரிய ஒளி தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: நாள் ஒன்றுக்கு உதிரி ரோஜா மலர் சாகுபடிக்கு 10 மணி நேர சூரிய ஒளி மிகவும் அவசியம். இனப்பெருக்கம், வேர் பிடித்த குச்சிகள் மற்றும் மொட்டு கட்டிய செடிகள் இனப்பெருக்கத்திற்கு உகந்தது. நிலம் தயாரித்தல், பருவமழை பெய்ய ஆரம்பிக்கும் முன்னரே 45 சென்டிமீட்டர் நீள அகல ஆழமுள்ள குழிகளை 2x1 மீட்டர் இடைவெளி எடுத்து ஆறவிட வேண்டும். நடுவதற்கு முன்னர் குழி ஒன்றிற்கு 10 கிலோ தொழு உரம் மற்றும் லிண்டேன் மருந்தை மேல் மண்ணுடன் கலந்து இட வேண்டும். லிண்டேன் மருந்து இடுவதால் கரையான் மற்றும் எறும்புகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. பிறகு வேர் பிடித்த மொட்டு கட்டிய செடிகளை குழிகளின் மத்தியில் மழை காலங்களில் நட வேண்டும். நீர் நிர்வாகம், நட்ட செடிகளுக்கு உயிர் நீராக உடனே நீர் பாய்ச்ச வேண்டும். செடிகள் வேர் பிடித்து துளிர் விடும் வரை 2 நாட்களுக்கு ஒரு முறையும், பின்பு மண்ணின் ஈரம் மற்றும் கால நிலைகளுக்கு தகுந்தவாறு வாரத்திற்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். ரோஜா செடிகளுக்கு உப்பு நீர் பாய்ச்சினால் செடிகள் நாளடைவில் காய்ந்துவிடும். எனவே உப்பு நீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அதிக இடைவெளி உள்ள பயிர் என்பதால் சொட்டு நீர் பாசன முறை இதற்கு ஏற்றது. பயிருக்கு பின்செய் நேர்த்திகள், கவாத்து செய்தல், ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் கவாத்து செய்ய வேண்டும். முந்தைய ஆண்டில் 50% வளர்ந்த தண்டுகளை வெட்டிவிட வேண்டும். மேலும் காய்ந்த, நோயுற்ற, பூச்சி தாக்கப்பட்ட கிளைகளை மற்றும் குறுக்காக வளர்ந்த கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். வெட்டிய தண்டு பகுதிகளை பூஞ்சான தாக்குதலில் இருந்து பாதுகாக்க போர்டோ பசை அல்லது பைட்டலான் பசையுடன் கார்பரில் 50% நனையும் தூள் கலந்து தடவி விட வேண்டும்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப எந்தெந்த மாதங்கள்ல நம்ம கவாத்து செய்யணும், எப்படி பாதுகாப்பு வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ரோஜா சாகுபடி விவசாயம் யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உபயோகமா இருக்குங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: வாக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா சேலம் மாவட்டம் பனமருத்துப்பட்டி வட்டாரம் தும்பல்பட்டி கிராமத்துல இருந்து பிரியாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சாகுபடி போடணும் அப்படின்னா அதுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கதாங்க செய்து, அப்புறம் ஏதாச்சும் பயிர்ல வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்ப வந்து அவங்களால அதை கட்ட முடியாம போகுது. அதனால என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: விவசாயிங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, எல்லா விவசாயியும் பாத்தீங்கன்னா லோனு தான் மெயின். அது தள்ளுபடி பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா விவசாயிக்கும் ஒரு பிளஸ் ஆயிருக்கும். அது இல்லாம இப்ப பாருங்க, தண்ணி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி சொல்ல வரேன்னா, மத்த ஒர்க்கை விட விவசாயம் தான் இருக்குதுல கஷ்டமான தொழில். அதுக்கு முக்கியமா சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். விவசாயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பிரஷர், அப்படி நம்மளோட ஒர்க் ஜாஸ்தி தான், ஆனா நமக்கு மதிப்பு கம்மி ஆயிடுச்சு. அதனால அந்த விவசாயம் சார்ந்து இருக்க பொருளை மதிப்பு கூட்டி மக்களுக்கு நம்ம கொண்டு போகையில நமக்கும் வரவேற்பு கிடைக்கும், நம்மளும் சம்பாதிக்க முடியும். ஏன்னா வெளியில போய் இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம வேலை செய்யறத விட விவசாயத்துல என்ன பண்ணா நம்ம சம்பாதிக்க முடியுங்கிறத அதை நோக்கி நம்ம ஓடணும். இப்ப நாங்களும் அடுத்தது பாத்தீங்கன்னா தேங்காய் தான் பண்ணலான்ட்டு இருக்கோம். தேங்காயில பாத்தீங்கன்னா தேங்காய் மொத்தமா வாங்கி இப்ப வெளியில தேங்காய் எடுத்துட்டோம்னா அதுல பாத்தீங்கன்னா சல்பர் இந்த மாதிரிலாம் போட்டு கெமிக்கல் ஆட் பண்ணி தான் அந்த தேங்காய் குடுக்கறாங்க. இப்ப விவசாயம் சார்ந்து நம்ம இருக்கிறதுனால ஒரே பிசினஸ் பண்ணக்கூடாது, மல்டியா பண்ணணுங்கிறதுக்காக அடுத்து நாங்க தேங்காய் தேங்காயில உள்ள மதிப்பு கூட்டலாம்.

0: இருந்து நாங்க செய்யலான் இருக்கோம். அதே மாதிரி இருக்கிற விவசாயிகள் அவங்கவுங்க தோட்டத்துல இருக்கிறத வச்சு நம்ம மதிப்பு கூட்டி மக்களுக்கு கொடுக்கலாம். இப்ப ஒரு காய்கறி எடுத்தாலும் அதை மதிப்பு கூட்டுறதுக்கு இப்ப கவர்மெண்ட்ல நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணி நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றலாம். வாழ்வின் தொடக்கம் விவசாயம் இந்த நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப ஒரு சில விவசாயிகள் இணை தொழிலா மதிப்பு கூட்டியும் விற்பனை செய்யலாங்க. அதே போல மாடு வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி தொழில்களை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு நம்ம விவசாயத்துல நஷ்டம் ஏற்பட்டாலுமே நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் விரிவாக்கம் மற்றும் கிராம சமூகவியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஜானகிராணி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காய்கறி சாகுபடியில இருக்கக்கூடிய பிரச்சனை, அதே போல விற்பனையில என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து அதை சொல்ல போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைந்த அளவு சமூக தொடர்புகள் தான் இருக்கு. வெளியில எல்லாம் போய் ரொம்ப பேச முடியாது, அந்த மாதிரி தொடர்புகள் வந்து அதிகமா அளவுக்கு வந்து அவங்களுக்கு இல்ல. இப்ப வந்து ஒரு கல்லூரி இல்ல ஒரு கேவிக்கேல போய் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க, இல்ல வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு வந்து அந்த தொடர்புகள் வந்து அதிக அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல இன்னொரு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீண்ட நேரம் வயல்ல வந்து வேலை செய்யறாங்க, அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது வெயில்ல வந்து நேரம் வயல்ல வந்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நீண்ட நேரம் வேலை பளு இருக்குது, பிளஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வருது அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு, அதாவது ரெண்டு தான் பிரிச்சுக்கிட்டோம். முதல் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து காய்கறி சாகுபடியில இதெல்லாம் பிரச்சனைகள். அதே போல காய்கறிகள் விற்பனையில பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சந்தைப்படுத்த வேண்டிய அந்த தக்காளி ஆகட்டும், வெண்டைக்காய் ஆகட்டும், இல்ல வந்து கத்திரிக்காய், இது எல்லாமே வந்து அவங்களா போய் சந்தைப்படுத்துவதற்கான முழு அதிகாரம் அவங்களுக்கு இல்ல. ஒரு நேரம் போய் சந்தைப்படுத்த முடியுது, இன்னொரு நேரம் அவங்களுடைய கணவரை தான் முழு அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால வந்து என்னன்னா அவங்களால முழுவதுமா சந்தைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளும், படத்தை வந்து போகிறதுக்கோ இல்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்ல வந்து அவங்களதான் நம்பி இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் நிலவரம் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு இவ்வளவு போகுது, ஒரு கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ வந்து 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய் இப்படி போகுது இல்லைங்களா. சோ அந்த சந்தை நிலவரத்தை குறித்த அந்த சரியான புரிதல் மற்றும் விழிப்புணர்வு இல்ல. நம்ம காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெமிக்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு, முன்னறிவிச்சாங்க எவ்வளவு காய்கறி இருக்கு, அந்த விலை எல்லாம் தெரியுது. அதே போல இந்த காய்கறி மார்க்கெட்ல இவ்வளவு விலை இருக்கு,

0: அப்படின்ற அந்த நிலவரத்தை குறித்த சரியான புரிதலோ இல்ல சரியான விழிப்புணர்வோ அவங்களுக்கு இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா குறைந்த அளவு போக்குவரத்து. இப்ப வந்து ஒரு நாங்க போன அந்த வில்லேஜ்ல இருந்து அவங்க வந்து அந்த மேட்டுப்பாளையத்துக்கோ இல்ல காரமடைக்கோ வர்றதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து போக்குவரத்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. எங்க கிராமத்துல இருந்து கொண்டு போய் அந்த காய்கறியில வியாபாரம் பண்றதுக்கு சரியான போக்குவரத்து வசதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள், அதாவது பாத்தீங்கன்னா அதை சந்தப்படுத்துறது மற்றும் வந்து அதோட வேல்யூடிஷன் சொல்லுவாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி இப்ப வந்து தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளியை அப்படியே போடுறதுக்கும் தக்காளியை வந்து அதாவது மதிப்பூட்டப்பட்ட பொருட்களா போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க கிலோ. இப்ப இதே சந்தைப்படுத்துதல்ல அதாவது மதிப்பூட்டப்பட்ட பொருட்களா நீங்க போடும் போது ஒரு சின்ன பாட்டில் ஆகட்டும் ஜாம் ஜெல்லி இந்த மாதிரி மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாத்தும் போது ஒரு 200 ரூபாய்க்கு போகும். ஒரு சின்ன பாட்டில் ஆகட்டும் அது வந்து மார்க்கெட்ல வந்து நல்ல ரேட்டு போகும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப சந்தைப்படுத்துறது அதே மாதிரி அதே போல மதிப்பு கூட்டுறது இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க. நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது வந்து நம்ம விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கற்றாழைய வளர்க்கறது எந்த மாதிரி, மருத்துவ குணம் கொண்ட இந்த சதை பற்றி இருக்கக்கூடிய செடி நல்லா வளர உதவக்கூடிய ஒரு வழிகாட்டி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்றாழை வந்து சீக்கிரமாவே வளரக்கூடிய, குறைஞ்ச பராமரிப்பு தேவைப்படக்கூடிய ஒரு சதை பற்றுள்ள தாவரமா நம்மளுக்கு வந்து தெரியுங்க. ஆனா நீங்க வந்து கற்றாழைய வளர்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை வெறுமனே ஒரு ஜன்னல் ஓரத்துல வச்சுட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதை விட அதனுடைய பராமரிப்புல இன்னுமே கொஞ்சம் பல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, நீங்க அந்த தாவரத்தின் ஆரோக்கிய நன்மைகளை பெறத்துக்காக இது ரொம்பவே பொருத்தமா இருக்கும். அதனுடைய தடிமனான சதைப்பற்று இருக்கக்கூடிய இலைகள்ல வெயிலினால ஏற்படக்கூடிய சரும எரிச்சலுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும், எரிச்சல் ஊட்டக்கூடிய சருமத்தை அமைதிப்படுத்தவும், அதோட வரண்ட சரும பிரச்சனைகளுக்கு உதவவும் பயன்படும் ஒரு இதமான ஜெல் இருக்கு. உண்மையாலுமே ஒரு ஆரோக்கியமான கற்றாழை இலைய வெட்டி காயங்கள் தீக்காயங்கள் மீது தடவுறது, வெயில்னால ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் மட்டும் இல்லங்க சமையலறை தீக்காயங்கள் மீதும் கூட உடனடி நிவாரணம் அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை நிபுணரும் இயற்கை மருத்துவரும் மரங்கள்ல இருந்து மருத்துவம் அப்படின்ற நூலின் ஆசிரியருமான ஜே ஜே பர்சல் பொடுகை போக்க ஒரு தேக்கரண்டி ஜெல்ல உங்களோட ஷாம்புல கூட சேர்க்கலான்னு சொல்றாங்க. அதனால இந்த வீட்டு தாவரம் உங்களுக்கு உதவுறதுக்கு உங்களால முடிஞ்ச சிறந்த தாவர பராமரிப்பை வழங்கறதை விட சிறந்த வழி வேறு என்ன இருக்க முடியும்? இனி வரக்கூடிய பகுதிகளில் இந்த அழகான வீட்டு தாவரத்துக்கான படிப்படியான பராமரிப்பு வழிகாட்டிய வழங்க தாவர நிபுணர்களின் ஆலோசனைகளை பகிர்ந்துக்கிறோம்னு சொல்றாங்க. முதிர்ந்த கற்றாழை செடிகள் விதைகளை உற்பத்தி செய்ய சுமார் 4 ஆண்டுகள் ஆவறதுனால வீட்டுல விதையில இருந்து கற்றாழையை வளர்க்கிறது வழக்கத்துக்கு மாறானது. விதைகள் முளைக்கும் திறன் எப்பவுமே பாத்தீங்கன்னா உறுதியளிக்கப்படுறதில்ல. பயனர்கள் தங்களோட வீடுகள்ல ஆண்டு ஃபுல்லாவே விளை பொருட்களை வளர்க்க அனுமதிக்க கூடிய ஒரு ஸ்மார்ட் ஹைட்ரோபோனிக் அமைப்பை தயாரிக்க கூடிய கார்டின் நிறுவனத்தின் தாவரங்கள் ஊட்டச்சத்து மற்றும் டிஜிட்டல் விவசாய பிரிவின் இயக்குநரான டாக்டர் லின்சே ஸ்பிரிங்கின் கூற்றுப்படி, கற்றாழை வச்சிருக்கிறவங்கல பெரும்பாலானவங்க தோட்ட மையங்கள்ல இருந்து செடிகளை வாங்குறாங்க. இருந்தாலுமே கீழே கொடுக்கப்பட்டிருக்க கூடிய வழிமுறைகளை பின்பற்றி கற்றாழைய பெருக்குவது சுலபம்னு சொல்றாங்க. முதன்மை தாவரம் அல்லது தாய் தாவரம் சாதகமான சூழ்நிலைகள் நிலவரப்ப தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே பக்க கிளைகளை உருவாக்குது. இது முதன்மை தாவரத்தின் சின்ன வடிவங்களை போல தோற்றம் அளிச்சு தாய் தாவரத்தின் அடிப்பகுதியிலிருந்து வளரும். பக்க கிளைகள் சில அங்குல உயரம் வளர்ந்து அதோட சிறிதளவு வேறு வளர்ச்சி ஏற்பட்ட உடனே அதை வந்து தாய் மரத்திலிருந்து அதை வந்து தாய் தாவரத்திலிருந்து அகற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிங்கர் சொல்றாரு. இந்த பக்க கிளைகளை தாய் தாவரத்திலிருந்து தனியா பிரிக்கணும். என்னங்க கற்றாழை வளர்க்கறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து வைஷ்ணவி. இவங்க ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்காங்க. எப்படி வந்து அவங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட் குள்ள வந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் படிச்சாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம்
2: வைஷ்ணவி. நான் பிகாம் முடிச்சிருக்கேன். இப்ப வந்து டிசிஎம் வந்து முடிச்சிட்டாங்க.

0: இருக்கும். நான் வைஷ்யா காலேஜ்ல படிச்சேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றப்பதான் என் ஜேர்னி வந்து மெகந்திக்குன்னு ஸ்டார்ட் ஆனுச்சு. இப்போ சக்சஸ்ஃபுல்லா 3 இயர்ஸ் நான் மெகந்தி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் வைஷ்ணவி. அடுத்தது வந்து நீங்க பிகாம் படிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னீங்க, அதுல இருந்துட்டு நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபீல்ட்ல போகாம மெகந்தியை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன?
0: எல்லாமே படிப்பு விஷயமாவும் நம்ம போலாம், இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தனியா ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அது வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுவும் மெகந்தியில தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால எனக்கு ஏன் எல்லாமே படிப்பு சம்பந்தமாவே போகணும், ஏன் நம்மளும் தனியாவே போலாம்ல, அதனால எனக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி ஸ்கீல இருந்து மேல வரைக்கும் நானே ஃபுல்லாமே ரோல் பண்ணி இந்த மெகந்தி இதுக்கு ஃபீல்டுக்கு வந்தேன்.
1: சூப்பர் சூப்பர். அதாவது நீங்க ஒரு யூனிக்கா தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே வைஷ்ணவி, அடுத்தது வந்து மெஹந்தி கத்துக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எதனால வந்துச்சு? யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆனால வந்துச்சா இல்ல எதனால வந்துச்சு?
0: மத்தவங்களை பார்த்தெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு வரவே இல்லக்கா. என்னால என்னை பார்த்தே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு இது வந்துச்சுன்னாக்கா. ஏன்னா மத்தவங்களாம் சொல்லுவாங்க, இல்ல நான் இவங்களை பார்த்து நான் பண்ணேன், மத்தவங்களை பார்த்து பண்ணேன்னு. ஆனா நான் மத்தவங்களை பார்த்து நான் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. ஏன்னா காலேஜ்ல வந்து எனக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து மெகந்திக்கு போகலாம், ஓகே நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எதர்ச்சியா போறப்போ அது வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய பிளேஸா எனக்கு அமைஞ்சிச்சு. அது வின் பண்ணது எனக்கு ஒரு பெரிய பிளேஸா அமைஞ்சிச்சு. ஸோ அந்த பிளேஸ்ல இருந்து ஓகே நமக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி என்னைய பார்த்து ஓகே ஸ்கில் இன்னும் வளர்த்திக்கணும், இது மூலயமா எனக்கு இன்னும் வளர்த்திக்கணும், நான் மற்றவங்க கிட்ட வந்து நான் ஐடென்டிட்டி என்னோட ஐடென்டிட்டியா நான் இந்த மெகந்தியில நிற்கணும்னு சொல்லி என்னை பார்த்து எனக்கே இந்த ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சுக்கா.
1: சூப்பர் சூப்பர். அதாவது உங்களுக்கு நீங்களே இன்ஸ்பிரேஷனா இருந்துக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்டா உங்களோட முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு?
0: ப்ரொஃபஷனலா இல்லாததுக்கு முன்னாடியே நான் சும்மா நான் மெகந்தி போட்டிருக்கேன்க்கா. ஆனா அப்பெல்லாம் நான் மெகந்தி போட்டேன், ஓகே இவங்க மெகந்தி தானே போடுறாங்க, இவங்க என்ன அப்படி என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்றப்போ அப்போ ஒரு நார்மல் மெகந்தி மாதிரி தான் என்னை ஒரு பார்த்தாங்க. ஆனா நான் ப்ரொஃபஷனலா ஒரு இடத்துக்கு போய் நின்று நான் கிளாஸ் லேர்ன் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போய் நான் நின்று போடுறப்போ அப்போன்னு ஓகே ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு, இவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், இப்ப எனக்கு ப்ரூவ் ஆகுது அப்படின்னு அவங்க இந்த ஒரு வேர்ட் சொல்லுவாங்களே, நீங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா அப்படின்னு அந்த வேர்ட் சொல்றப்போ எனக்கு ஒரு மாதிரி ஓகே நம்ம நார்மலா போறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா ஒருத்தவங்க போறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த லேர்னிங் வந்து நான் ப்ரொஃபஷனல கத்துக்கிட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் வைஷ்ணவி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வைஷ்ணவி அவங்களோட மெஹந்தி ஆர்டிஸ்ட் பயணத்தை பத்தி ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் பேச போறாங்க, அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஹியூமன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவனேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இந்த தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த தெற்கான பீடபூமி பகுதியிலையும் இருக்கக்கூடிய நதிகளுக்கு எல்லாம் மூலம் வந்து வான்மலை தான். அந்த வான்மலை பெய்யும் போதுதான் அந்த நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த சேலம் திருமணி முத்தாறுமே மலை தான் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து எங்க தோன்றுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்க தோன்றுது அப்படின்னு திட்டமாக நம்ம வந்து உறுதியாக கூற முடியாது. ஏற்காடுனுடைய அந்த மலைப்பகுதியில சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அவைகள் வந்து சிறு சிறு அருவிகளாக இப்ப வந்து மழை காலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நீங்க பாப்பீங்க. புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி தோன்ற இடங்கள் எல்லாமே அந்த நதிகளுக்கான ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து வான்மலையின் மூலமாக அவைகள் வந்து தண்ணீரை பெற்று சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளாக அங்கெல்லாம் தெளித்து அவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக ஒரு உருவ எடுத்து சேலத்துக்குள்ள வருது. அப்படி வரும்போது இது இங்க தான் தோன்றுது, இந்த இடத்துல தான் தோன்றுது, இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடத்துல இது இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாய தோற்றத்தை இந்த நதி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான தோன்றுகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம். அது எங்க அப்படின்னு சொன்னா மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய்க்கு அருகில வெள்ளையப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த சிறு சிறு ஓடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நதியாக அந்த பகுதியில தோன்றி அவைகள் அப்படியே சேலம் சமவெளியை வந்து அடையுது. அந்த கணவாயிலிருந்து சேலம் சமவெளி அடையுது. இந்த இடம் வந்து நம்ம சொல்லலாம், அதாவது ஏற்காடு மலையினுடைய கிழக்கு சரிவு. அந்த சரிவுல வேடம்பட்டி மலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு. அந்த மலை பகுதியில தான் இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அது வந்து சில ஓடைகளோடு இணைந்து ஒரு ஒரே ஓடையாக இந்த வெள்ளையப்பர் கோயில் பகுதியில உருவெடுக்குது. உருவெடுத்து இப்படி வந்து திருப்பணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த வெள்ளையப்பர் கோயில் பக்கத்துல வரும்போது தான் அது வந்து ஒரு நதியாக ஒரு பிறவி எடுக்கிறது

அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அந்த பக்கம் வந்து சாலையும் இருக்கு, அதாவது கணவாயின்னு சொன்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி, அந்த இடத்துல தான் இந்த சேலத்துக்கு வருவதற்கான ஒரு சாலையும் இருக்கு. அதனால இந்த சாலையின் பக்கத்திலேயே பாலங்கள் ஊடாக, அந்த சாலைக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்க இந்த பாலங்களின் ஊடாகவும் இந்த நதியானது தன்னுடைய ஆரம்ப இடத்தை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நதி வந்து இப்படி தோன்றி வடக்கிலிருந்து சேலம் பகுதிக்குள்ள வந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. தெற்கு நோக்கி ஓடி அது வந்து அப்படியே சேலம் பகுதியெல்லாம் தாண்டி இப்படி போகும்போது அது வந்து அதனுடைய தாய் நதியான காவிரியோட நன்சை இடையாற்று அப்படின்ற ஒரு பகுதியில் அது இணையுது. நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நூர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட வைஷ்ணவி தான் இருக்காங்க. அவங்களோட மெஹந்தி ஆர்டிஸ்ட் பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றதான் பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். வைஷ்ணவி, இது வரைக்கும் நீங்க வந்து எந்தெந்த மாதிரியான மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, அதுல உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு?
4: நான் வந்து எல்லா டைப் மெகந்தியும் நான் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு எல்லா டைப்ஸ்ல மெகந்தி போட்டதுக்கும் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஒண்ணு இருக்குல்ல, அவங்கவுங்களுக்கு தனியா ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து எனக்கு வந்து பிரைடல்ல தான் இருக்கு. பிரைடல்ல, அது ட்ரெடிஷ்னல் பிரைடல்ல எனக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டி கொடுப்பாங்க. சோ இது ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு, கண்ணை மூடிட்டு உங்களை புக் பண்ணலாம் பிரைடலுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரெடிஷ்னல் பிரைடலுக்கு அதிகமா எனக்கு புக் பண்ணுவாங்கப்பா.
3: சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பிரைடல் மெஹந்தி வந்து செய்யும் போது அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது என்னவா இருக்கும்?
4: ஃபர்ஸ்ட் எல்லா ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டும் முக்கியத்துவம் எது கொடுப்பாங்கன்னா, பிரைடல் வந்து உட்காந்து போற பிளேஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம போறவங்களும் சரி போட்டுக்கிறவங்களும் சரி பேக் பெயின் ரெண்டு பேத்துக்குமே ஹெவியா இருக்கும். ஸோ அந்த 3 hours 4 hours அங்க போறாங்கன்னா கம்ஃபர்டபிள் ரெண்டு பேத்துக்குமே இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு பேர் கம்ஃபர்டபிளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும். அது சேர் போறது, பெட்டு இந்த மாதிரி இல்லாம எல்லாரும் சேர் போட்டுக்கிறது பெஸ்டா இருக்கும்னு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பேத்துக்குமே பொறுமை வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு ஒர்க்ல ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் அதோட ஃபினிஷிங் வந்து பெஸ்டா வரும். ஸோ நம்ம அது ஃபோக்கஸா உட்காந்து போடுறப்போ அதோட ஃபினிஷிங் பெஸ்டா வரப்போ கிளைண்ட்டும் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இருக்கும். அவங்களுக்கு ஓகே ரொம்ப ஃபினிஷிங் இருக்கு, அதனால இவங்க பெஸ்ட்னு அவங்களும் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ
3: சூப்பர் சூப்பர். மெஹந்தியோட முக்கியத்துவத்தை வந்து ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க, அதுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க வைஷ்ணவி. அடுத்தது வந்து ஒரு நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்க வேண்டிய முக்கியமான திறமை என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
4: என்னோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, அதிக பேக்கேஜ்ல புக் பண்ணுவாங்க, கம்மி பேக்கேஜ்ல புக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்னதான் அவங்க அதிகமா பண்ணாலும் சரி, கிளைண்ட் வந்து கம்மியா பண்ணாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது கொடுக்கறப்பதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகும், நம்ம பிசினஸ் பில்ட் ஆகும்.
3: இப்போ அடுத்து வந்து இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் துறையில வந்து நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க?
4: இதுல வந்து சவால்னு நம்ம சொல்றப்போ, ப்ராப்ளம்னு நம்ம சொல்றப்போ, நம்மளுக்கு வந்து டிராவலிங் தான்க்கா. ஆக்சுவலா நம்ம டிராவல் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பஸ் வசதி ஆக்சுவலா இருக்காது. ஸோ நம்ம அந்த கரெக்ட் டைமுக்கு அவங்க கிளைண்ட் வீட்டில் போய் ஆஜர் ஆகணும்னா அது டிராவலிங் பஸ் இல்லாமல் இருக்கும், ட்ரெயின் இல்லாமல் இருக்கும், ஆட்டோ இந்த மாதிரி டிராவலிங் எதுவுமே நம்மளுக்கு இல்லை. அந்த மாதிரி இடத்துல கிளைண்ட்

0: இருக்கிறப்போ நம்மளுக்கு அதுவே ஒரு சவாலா இருக்கும். கரெக்ட் டைமுக்கு ரீச் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ஆர்டர் இருந்தா கரெக்ட் டைமுக்கு போக முடியாது, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து அவங்க கோன் திடீர்னு கேக்குறாங்க, வெளியூர்ல இருந்து கோன் டிஸ்பேச் பண்ண சொல்றாங்கன்னா கோன் அது பண்றது லீக்கேஜ் ஆகுற ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் கிளைண்ட்குள்ள ஃபேஸ் பண்றப்போ அது அவங்க ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறது, ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி ப்ராப்ளமா இருக்கும்க்கா.
1: ஓகே ஓகே, அதாவது மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கும் இவ்வளோ சவால்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வைஷு அவங்களோட பயணத்துல மெஹந்தி ஆர்டிஸ்ட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூட

0: வைஷ்ணவி தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மெஹந்தி ஆர்டிஸ்ட் பயணத்தோட முதல்ல அவங்க போட்ட மெஹந்தியும் சரி, அவங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தையும் நம்ம அவங்க கிட்டே கேட்டுக்கலாம். வைஷ்ணவி, நீங்க முதல் முதல்ல ஒருத்தவங்களுக்கு மெஹந்தி போட்டிருப்பீங்க, அது என்ன மெஹந்தி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களோட ஃபங்க்ஷன்ல தான் ஆக்சுவலா போட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு தான் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டு விட்டுருந்தேன். அப்போ அவங்க வந்து என் ஃபினிஷிங் பார்த்து என் ஒர்க் பிடிச்சி போய் உடனே ஆன் த ஸ்பாட்ல வந்து அவங்க இன்னொரு சிஸ்டருக்கும் எனக்கு புக் பண்ணாங்க. ஸோ அது வந்து என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டேல வந்து எனக்கு டபுள் புக்கிங் ஆனது எனக்கு ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட்.
0: சூப்பர் சூப்பர். அதாவது உங்களோட முதல் அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து இப்ப நீங்க ரொம்ப வருஷமா மெஹந்தி போட்டுட்டு இருப்பீங்க, நிறைய பேருக்கு போட்டிருப்பீங்க, அதுல உங்களுக்கு மறக்க முடியாத மெஹந்தி டிசைன் இல்ல அவங்க சொல்லிருக்க ஃபீட்பேக்கா இருக்கலாம், அந்த மாதிரி மறக்க முடியாத நினைவு ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: ஃப்ரெண்டுக்கு ஆக்சுவலா நான் போறப்ப ஆக்சுவலா அது முஸ்லீம் ஃப்ரெண்டு வீடு. ஸோ அது போறப்ப அவங்க வீட்டுல எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா ஃபுல் டே அந்த மெஹந்தி ஒர்க் போட்டேன், ஒரே ஒருத்தவங்களுக்கு போட்டேன். ஆனா அந்த ஒர்க் மட்டும் சூப்பரா இருந்துச்சு. அவங்க வீட்டுல இருக்க 50 பேர் இருந்திருப்பாங்க, அவங்க வீட்டுல இருக்க 50 பேருமே எனக்கு ஆக்சுவலா நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து என்னால மறக்க முடியாத மூமெண்ட்.
0: சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து சில பேர் மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்களா, அவங்களே வந்து மெஹந்தி வந்து செஞ்சு ஆர்கானிக்கா கொடுப்பாங்க கிளைண்ட்டுக்கு. நீங்க வந்து எந்த மாதிரி பண்ணுவீங்க வைஷ்ணவி?
1: நான் வந்து ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நானே ப்ரிப்பேர் பண்ணி நானே சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம என்னோட பிரைடுக்கும் என்னோட ஓன் கோனே நான் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே சூப்பர். அதாவது நீங்களே ரொம்பவே சூப்பரா தயார் பண்றீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து மறக்க முடியாத கஸ்டமர் கண்டிப்பா இருப்பாங்க, ஏன்னா சில பேர் வந்து நல்ல விஷயங்களாவும் சொல்லியிருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ஹாஸா பேசுற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே மறக்க முடியாத கஸ்டமர் அப்படின்னா நீங்க யாராவது இருப்பாங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஆசா ஒருத்தவங்க நடந்திருக்காங்க இன்ன வரைக்கும். ஆக்சுவலா அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மெஹந்தி போட்டு விட்டேன், அவங்க சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலா நான் போட்டு விட்டேன், அதே மாதிரி அவுட்புட் தான் வந்துச்சு. இருந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இன்னொருத்தவங்க மூலியமா ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பேசுறப்ப அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க சொன்ன டிசைனே போட்டு இருந்தாலும் அவங்க வந்து டைரக்டா சொல்லாம இன்னொருத்தவங்க மூலியமா அது நமக்கு கேட்கற அளவுக்கே அவங்க சொல்றப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட்டா இருந்துச்சு. அது அந்த மாதிரி பேசுறப்ப ஆசாவும் இருந்துச்சு, அது என்னால மறக்க முடியாத டேஸ்.
0: ஓகே ஓகே. எவ்வளோ வந்து ஹாஸ்டா பேசும் போதும் அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. ஓகே வைஷ்ணவி, இப்ப நீங்க வந்து அடிஷனலா ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, கோர்ஸ் பண்ணிட்டு எப்படி மெஹந்தியும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, ரெண்டுத்தையுமே எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: அதாவது என்னோட கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து ஆஃப் டே தாக்கா. ஸோ ஆஃப் டேல நான் கோர்ஸ் முடிச்சு படிச்சு முடிச்சுட்டு வந்து நான் ஆப்டர்நூன் வந்து அதுக்கு மேல நான் புக்கிங்ஸ் எடுத்துப்பேன். ஆப்டர்நூனுக்கு மேல நான் புக்கிங்ஸ் எடுத்து கோன்ஸ் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பண்றதெல்லாம் நான் ஆப்டர்நூனுக்கு மேல பண்ணிட்டு காலையில வந்து நான் வந்து படிக்கிற மாதிரி நான் வந்து ஷெட்யூல் போட்டுப்பேன். மார்னிங் எல்லாமே நான் படிக்கிறது, ஆப்டர்நூனுக்கு மேல மெஹந்தி புக்கிங்ஸ் இன்ஸ்டால் ஆக்டிவா இருக்கிறது, மெஹந்தி கிளைண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது எல்லாமே ஆப்டர்நூனுக்கு மேல பண்ணதுனால எனக்கு ரெண்டுத்துக்குமே எனக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிக்க முடியுது. ஆக்சுவலா படிப்பும் சரி என்னுடைய பிசினஸும் சரி ரெண்டுத்தையும் ஈக்குவலா என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுது இதனால.
0: ஓகே ஓகே சூப்பர். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வைஷ்ணவி அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க, அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே வைஷ்ணவி தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மெஹந்தி துறையில இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வைஷ்ணவி, நீங்க வந்து தொடர்ந்து இந்த மெஹந்தி பயணத்துல இருக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க?
2: அதாவது எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு வேலையும் செய்ய செய்யதான் நம்மளுக்கு ஆக்சுவலா பினிஷிங் நல்லா வரும். ஸ்டார்டிங்ல கூட எனக்கு பினிஷிங் வராத மாதிரி எனக்கே ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்துச்சு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதான் எனக்கு ஒரு மாதிரி பினிஷிங் ரொம்ப அழகா வந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே உனக்கு ஒரு பினிஷிங் சூப்பரா வருதா,
1: அடுத்தது உங்களோட இந்த பயணத்துல யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க?
2: டெஃபினெட்லி எல்லா வீட்லயுமே வந்து பேரண்ட்ஸ் தான். ஆனா எங்க வீட்டுல வந்து ஓவரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல. அதாவது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா மத்தவங்க எல்லாரும் வேண்டாம்னு சொல்லியும் எங்க வீட்டுல அப்பா அம்மா அக்கா பாட்டி தம்பி எல்லாருமே ஓவர் சப்போர்ட் பண்ணி என்ன இந்த அளவுக்கு பில் பண்ணி நிறுத்தி இருக்காங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணும். அது இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸும், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சரி, நான் பண்ற ஒர்க் நல்லா இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் பண்ண நல்லா அந்த மாதிரி சொல்லி அவங்களே என்னை என்கரேஜ் பண்ணனால ரெண்டு பேரும் சேர்த்து என்னை என்கரேஜ்

0: பண்ணனால நான் இந்த அளவு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர். அதாவது உங்களோட குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது வந்து கெமிக்கல் மெகந்திக்கும் இயற்கையா நம்ம உருவாக்குற மெகந்திக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கும், எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க.
0: அதாவது என்னுடைய அனுபவத்துல இருந்து சொன்னா எப்பயுமே இயற்கை தான் பெஸ்ட். என்னதான் நம்மளுக்கு கெமிக்கல் போட்டு எது பண்ணாலும் சரி சைடு எஃபெக்ட் எப்பயுமே வந்துடும், ஆனா இயற்கைன்னு சொல்றப்ப அது எப்பயுமே நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வரவே வராது. சோ அதனால நம்ம இயற்கை போறது தான் எப்பயுமே பெஸ்ட். ஏன்னா மருதாணி இயற்கையா தான் வருது, அதனால இயற்கையில இருந்து நம்ம கோன்ஸ் தயார் பண்ணி போறப்போ நம்ம மெகந்தி வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு ஹாப்பினஸ் இன்னும் தரும். ஏன்னா அந்த ஸ்மெல்லே ஒரு ஹாப்பினஸ் ஆக்சுவலா. எல்லா கிளைண்ட்டும் சொல்லுவாங்க இந்த மெகந்தி ஸ்மெல்லே ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு. ஆனா ஷாப்போ நம்ம கெமிக்கலா போடுறப்போ அந்த ஸ்மெல்லே ஒரு இரிட்டேஷனா கொடுக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அதனால நான் எப்பயுமே வந்து நேச்சுரல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன்.
1: சூப்பர் சூப்பர். இயற்கை மெகந்தி தான் ரொம்பவே ஹாப்பினஸும் கொடுக்கும், அது நம்மளுக்கு நல்லதும் கூட அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து நீங்க மெகந்தி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க?
0: ஆக்சுவலா மெகந்தி போடுறது வந்து டிசைன்ஸ் பொறுத்துதான் நம்மளுக்கு டைமிங்கும் கோன்ஸும் இதாகும்பா. அதனால நம்ம வந்து டிசைன்ஸ் பொறுத்துதான் நம்மளுக்கு வந்து டைம் சூட் ஆகும். ஆனா நார்மலா ஒரு மெகந்திக்கு 6 to 4 hours வந்து நார்மலா முடிச்சிடலாம் அந்த மெகந்திய. ஆனா அவங்க இன்னும் ஹெவி ஒர்க் கொடுக்கறப்பதான் அது 4 to 7, 7 to 8 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டைம் வந்து மாறும்.
1: ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து நீங்க இந்த மெகந்தி டிசைன் எல்லாம் போடுறதுக்காக நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய இடங்களுக்கு போய் ரொம்ப தூரம் போய் நீங்க மெஹந்தி போடுற மாதிரி சிச்சுவேஷன் வரும், அப்ப உங்களுக்கு யார் வந்து சப்போர்ட்டிவா இருந்து உறுதுணையா இருந்து உங்க கூடவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்ல நீங்களே இண்டிபெண்டா போய் எல்லாமே பண்ணிப்பீங்களா?
0: இல்ல எல்லா இடத்துக்குமே எனக்கு வந்து அப்பா வருவாங்க. அப்பா வந்து எப்பயுமே விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. சில இடத்துக்கு வந்து நானும் இண்டிபெண்டா போயிடுவேன், ஆனா பல இடத்துக்கு வந்து அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க. சோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு. அது இல்லாம ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்குற ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் பண்றப்ப ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்குற, இன்னும் பில்ட் பண்ணணும் இத பிசினஸ் அப்படின்னு சொல்லி.
1: ஓகே ஓகே. அடுத்தது வைஷ்ணவி, இப்போ என்ன மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க?
0: ஆக்சுவலா என்னோட பேக்கேஜ் வந்து நான் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி பேக்கேஜ் என் இதுல இருக்கு. ஸ்டார்டிங் வந்து என்னுடைய பேக்கேஜ் வந்து 1800 இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயுமே டிசைன்ஸ பொறுத்து தான் பேக்கேஜ் வந்து மாறும், ஆனா இந்த ஸ்டார்டிங் வந்து 1800. ஸோ அதுல இருந்து அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி டிசைன்ஸ் எதிர்பார்க்கறாங்கன்னு பொறுத்து வந்து பேக்கேஜ் வந்து மாறிட்டு இருக்கு.
1: ஓகே ஓகே. அதாவது அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பேக்கேஜஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வைஷ்ணவி அவங்களோட மெஹந்தி துறையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே. நேர்களே ரொம்பவே

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே வைஷ்ணவி தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்தை நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொன்னாங்க, இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். வைஷ்ணவி, இப்ப என்ன அப்படின்னா, இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல வந்து சில பேர் வந்து நிறைய சோசியல் அடிக்ஷனு, அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா பண்ண முடியாது. பட் நீங்க வந்து படிச்சுக்கிட்டே மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட அனுபவத்துல இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: அதாவது போன் வந்து எப்பயுமே யூஸ் பண்றதா, நானும் ஒரு காலத்துல போன் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா என்னோட திறமைய நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் போன்ல இருக்க அதோட இது இன்னும் நம்ம என்ன இந்த திறமை இன்னும் என்ன வளர்த்துக்கலாம்னு சொல்லி அந்த போன்ல நான் சர்ச் பண்ற அப்பதான் அந்த போன் வந்து ஓகே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து திறமையா கோன்ஸ் போடுறது, கோன்ஸ் பிராக்டிஸ் பண்றது. சோ அத போன மொபைல் பார்த்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றப்போ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து உங்களுக்குன்னு சின்ன திறமையா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க அதுக்கு அந்த சைடு அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான அந்த மொபைல் அடிட் ரொம்ப அந்த அளவு வராது.
3: ஓகே ஓகே, கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும். அடுத்தது வந்து இப்போ வந்து மெஹந்தி போடணும், மெஹந்தி ஃபீல்ட்ல வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: அதாவது மெஹந்தி வந்து ரெண்டு விதமா வந்து நம்மளுக்கு வந்து மணி கொடுக்கும். அதாவது ரெண்டு விதமா பிசினஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விதமா என்ன பண்றான்னா, கிளாஸஸ் எடுத்துட்டே இதை வந்து பிசினஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெஹந்தி புக்கிங்ஸும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி கிளாஸஸும் பண்ணிக்கலாம். இது ஒரு விதம். செகண்ட் வந்து என்னதுன்னா, அந்த சர்டன் டைம்ல மட்டும் அவங்க மெஹந்தி புக்கிங்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வேற ஏதோ பிசினஸ் மாதிரி பண்ணலாம். ஆனா இது பர்மனண்டா நம்மளுக்கு பிசினஸ் மாதிரி ஃபுல்லா ஃபுல் டேஸும் மந்த்லி மந்த்லி மணி கொடுக்கற மாதிரி சேலரி கொடுக்கற மாதிரின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட். அந்த டைமிங் மட்டும் நீங்க புக்கிங்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க வேற ஒரு ஃபீல்டுல இல்ல எஜுகேஷன் சைட்ல அந்த சைடு நீங்க வந்து மணி வந்து லேர்ன் பண்ணலாம்.
3: ஓகே ஓகே, கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து இப்போ வந்து மெஹந்தி கத்துக்கிட்டு அதை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது வந்து உங்களோட ஃபியூச்சர் கோல் என்னவா இருக்கும் வைஷ்ணவி?
4: என்னோட ஃபியூச்சர் கோல் வந்து நான் இண்டிபெண்டா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது வைஷ்ணவி சொன்னா ஓகே, எந்த பொண்ணு இல்ல மெஹந்தி தான், இவ பேர் வைஷ்ணவில மெகந்தின்னு சொன்னாலே என்னோட ஐடென்டிட்டி வந்து இப்ப தெரியுது எல்லாத்துக்குமே. அதனால இது ஃபியூச்சர்ல இன்னும் எனக்கு இன்னும் பெஸ்டா அமையணும்னு எனக்கு ஒரு ஆசை.
3: சூப்பர் சூப்பர் வைஷ்ணவி, கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லிட்டு நானுமே எங்க சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம். அடுத்தது வந்து இப்போ நீங்க ரேடியோல பேசுன இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு?
4: ஆக்சுவலா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவரே. என்னது, நான் இன்னொருக்கும் என்னோட பேஜ்ல கூட வாய்ஸ் ஓவர் போட்டதே இல்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர். அது இல்லாம நான் எஃப்எம்ல பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன், ஆனா அந்த எஃப்எம்ல நான் வந்து பேசுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு மேஜிக்கல் மூமெண்டா இருக்கு. என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, நம்மளாம் வந்து பேசுறோமா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு.
3: ரொம்பவே சூப்பரா பொறுமையா பதில் சொன்னீங்க, நன்றி.
4: தேங்க்யூக்கா.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான வைஷ்ணவி அவங்களோட மெஹந்தி பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இதோட நானுமே இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் 1:01 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. விடியாத இரவும் இல்லை, விடியலை தேடாத முயற்சியும் இல்லை. புத்தக பக்கங்களின் வழியே புதியதோர் உலகம் காண்பாய். முயற்சியின் படிகள் ஏறி முத்திரை மதிப்பாய் உன் வாழ்வில். முயற்சியின் படிகள் ஏறி முத்திரை பதிப்பாய் உன் வாழ்வில். இன்று தலைகுனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து நடக்கலாம். போட்டிகள் நிறைந்த உலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு பஞ்சமே கிடையாது. அரசு துறை, தனியார் துறை எதுவாக இருந்தாலும் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தால் முதல்ல தேர்வு நடத்தப்படும். அதில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பும் வழங்கப்படுகிறது. இன்னைக்கு மாநில அரசு பணியாக இருக்கட்டும், மத்திய அரசு பணியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. நிறைய மாணவர்கள் அரசு பணியில் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக படித்து கொண்டும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் வச்சிருக்கக்கூடிய தலைப்பும் கூட இதை சார்ந்துதான் இருக்கிறது. அரசு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு தேவை கடின உழைப்பா, சரியான திட்டமிடலா அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை இதில் பகிர்ந்து கொள்ளலாம். முதல்ல சாதாரணமாக ஒரு வகுப்பில் தேர்வு நடைபெறும் போது, ஒரு 1 வகுப்புலேருந்து 12 வகுப்பு வரை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த வயதுக்குரிய அந்த வகுப்புக்குரிய பாடத்திட்டங்கள் தான் வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இப்போது அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 6 வகுப்புக்கு ஒரு 10 சிலபஸ் இருக்குன்னா அதை ஒட்டுமொத்தமாக சொல்லித்தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டம், ஹாஃப்லி, இப்படி பிரித்து பிரித்து ஒவ்வொரு தேர்வுக்குமான பாடங்களை பிரித்து பிரித்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறமா தான் முழு ஆண்டு தேர்வில் முழு புத்தகத்தையும் நம்மளால் தேர்வு எழுதவே முடிகிறது. இதுவே ஒரு அரசு தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 6 வகுப்புலேருந்து 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் நம்ம படித்தாக வேண்டும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்துக்கூடிய பாடங்கள் தான், அதை மறுபடியும் நாம் முழுமையாக படிக்கணும், அதை பிரித்து பிரித்து படிக்கணும். அப்போதான் இந்த அரசு தேர்வில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் விடைகளை எழுதவும் முடியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறது ஒரு சவாலான செயலாகவே நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா போட்டித் தேர்வு அப்படின்றது ஒரு சாதாரணமாக கேள்வி கேட்டுட மாட்டாங்க, நிறைய ட்விஸ்டட் பண்ணி தான் கேள்வி கேட்பாங்க. ஒரு ஈஸியாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினை அதை எந்த அளவுக்கு சுற்றி வளைச்சு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றி வளைச்சு தான் ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாம் அந்த படிக்கக்கூடிய பாடங்களையும் படிச்சிருக்கணும். அப்போதான் போட்டித் தேர்வில் நம்மளால் தயாராகவே முடியும். இன்னைக்கு நிறைய போட்டித் தேர்வுகள் நடந்துகிட்டே இருக்கு, நிறைய கோச்சிங் சென்டர்ஸும் இருக்கு. சில மாணவர்கள் தாங்களாகவே படிக்கவும் தயார்படுத்துவாங்க. இப்போது ஒரு கிளாஸ்க்கு போய் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே செக்ரிகேஷன் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இந்த பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டம்னா ஓனாக பிரிச்சுருப்பாங்க. இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கணம், உரைநடை அப்படின்னு பகுதி பகுதியாக பிரிப்பாங்க. அறிவியல்னு எடுத்துக்கிட்டா இயற்பியல், வேதியியல், உயிரியல். சமூக அறிவியல்னு எடுத்துக்கிட்டா வரலாறு, புவியியல், குடிமையியல், வணிகவியல், அரசியல்னு ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் பிரித்து பிரித்து நாம் அதிலிருந்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகளையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் நாம் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் ஆண்டுகள் நிறைய வரும். இந்த ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அது சரியான கேள்விதானா, சரியான விடைதானா அப்படின்றதையும் நம்மளால் யோசித்து புரிஞ்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியணும் அப்படின்னா அதுக்கு எல்லா துறையிலிருந்தும் நாம் என்ன பண்ணிடணும், படிக்கணும். அப்போது இந்த அரசு தேர்வில் வெற்றி பெறுது அப்படின்றது ஒரு சவாலான விஷயந்தான். அப்படி படிக்கிறப்போ கடின உழைப்பு தேவையா இல்லை சரியான திட்டமிடுதல் தேவையா, இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. நீங்களும் போட்டித் தேர்வுக்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கிறீங்க அதை பற்றின ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தான் இந்த 1 நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787070107 என்ற சோனா எஃப்எம் உடைய வானொலி நிலைய எண்ணிற்கு பாடலை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
2: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
1: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
2: உனக்கு விஷயமே தெரியாதா, July 21 PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
1: ஓ, அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: மச்சான், சாப்பிட்டியா?
5: இல்லடா.
4: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
5: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
4: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
5: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
4: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
5: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
4: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
6: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும்

0: அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராமசுப்ரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராமசுப்ரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராமசுப்ரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நேரம் பகல் 1:21 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, அரசு தேர்வில் வெற்றிக்கு தேவை கடின உழைப்பா சரியான திட்டமிடலா. இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. அரசு தேர்வு அப்படின்றது போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்வாகத்தான் கருதப்படுகிறது. ஏன்னா ஒரு 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க 100,000-க்கும் மேல மாணவர்கள் வந்துட்டு போட்டிக்கு தயாராகிறவங்க, தேர்வுக்கு தயாராகிறவங்க வரக்கூடியதான் வரதான் செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த 100 பிளேஸ் நம்ம பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நாம படிக்கணும், எந்த அளவுக்கு நம்ம மார்க் எடுத்தோம்னா தான் அந்த அரசு தேர்வில் நம்மளால் வெற்றி பெறவே முடியும். அப்படி இருக்கிறச்ச கடின உழைப்பு தேவையா இல்லை சரியான திட்டமிடுதல் தேவையா, இதுதான் இன்றைக்கு நாம் தலைப்பாக வைத்து பேசிகிட்டே இருக்கோம். இந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைச்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். உங்கள் பெயர், ஊர், சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: வணக்கம்.
5: நீங்க சொல்லுங்க. நிறைய பேரை பார்த்திருப்பீங்க அரசு தேர்வுக்கு தயாராகிட்டே இருப்பாங்க, அவங்க எல்லாம் எப்படி கடின உழைப்பா படிக்கிறாங்களா, இல்ல சரியான திட்டமிடுதலோட தான் படிக்கிறாங்களா, எது வந்துட்டு கரெக்டா இருக்கும் சரி வரும்
6: சொல்றீங்க? கடின, இப்ப நீங்க சொல்றது கடின உழைப்பு வந்து விவசாயம் மற்றும் பொழுதுபோல் வாலிபால், ஃபுட்பால், மல்யுத்தம், வைத்தியம், பிளான்ஸ்

0: அவங்களுக்கு எல்லாம் வேணும், விளையாட்டுக்கு வேணும் கண்டிப்பா.
1: என்னங்க
0: ஆனா அரசு போட்டு போட்டி தேர்வு வெற்றி வர்றதுக்கு திமுகல நிச்சயம் தேவை. எப்படின்னு
1: கேட்டீங்கன்னா,
0: முட்டு தமிழ், ஆங்கிலம், பொருளாதாரம், வரலாறு, புவியியல், அரசியல், புதிரி கேள்வி, இப்படி இல்லையா கேட்பாங்களா? அதெல்லாம் நேரம் ஒதுக்கி படிக்கணும். என்ன
1: கண்டிப்பா
0: அவ்வாறு திட்டமிட்டு படிப்பு படிச்சாத்தான் நிச்சயம் வெற்றி வர்றதுக்கு முடியும். சுதந்திரத்துக்கு முன்ன ஒரு முறை, ஏன்னா பிளஸ் டூல அப்ப அரசு தேர்வு போட்டு அரசு தேர்வுல 82 நான் 18 பேர் படிச்சோம். அதுல 2 பேருமே தேர்ச்சி வருவேன், நானே இன்னொரு நண்பருங்க 16 பேர் தேர்ச்சி வரல,
1: ஒரு சிலவ
0: இல்லைங்க. நாங்க திட்டமிட்டு ஒவ்வொன்றுக்கு நேரம் ஒதுக்கி படிச்சோம். மற்றவங்க விளையாட்டுல நம்ம போயிட்டாங்க, அதனால அவங்க எல்லாம் மறுபடியும் எழுதிட்டு அவங்க என்னென்னமோ இருக்கிறாங்க. திட்டம் திட்டம் விடணுங்க. இந்த நேரம் இது எதுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி படிக்கணும்? தூங்க போறாங்கல்ல, தூங்க போறதுக்கு நாம எல்லாம் படிச்சு 100 தடவை மனசுக்குள்ளே நினைவுபடுத்தி படிச்சு
1: போனா
0: நல்லா ரிவிஷன் பண்ணி நினைவுகள் நல்லா பதியும். இப்ப நீங்களே வந்து பண்பலையில இது தேர்வு இதுல
1: திட்டமிட்டு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா.
0: நன்றி.
1: நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நாம என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு தேர்வுல வெற்றி பெறத்துக்கு தேவை கடின உழைப்பா சரியான திட்டமிடலாம். நீங்க எதை வந்துட்டு முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு படிச்சாதான் அவங்களுக்கு படிச்ச மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் என்னன்னா, நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நாம கொடுக்கணும். அதையும் நாம தொடர்ந்து பேச ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். அதற்கு முன்பாக ஒரு நேயர் நம்ம கூட பேசுறதுக்காக வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ப்பா.
1: ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்லுங்க, அரசு தேர்வுல வெற்றி பெறறதுக்கு தேவை கடின உழைப்பா சரியான திட்டமிடலா?
2: சரியான திட்டமிடல் அப்படிங்கறது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாலும், அந்த உழைப்பை எப்படி நம்ம சரியாக திட்டமிடணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கம் தெரிஞ்சிருந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எந்த இடத்துக்கு கோச்சிங்க்கு போகணும், எந்த நேரத்துக்கு படிக்கணும், எந்த நேரத்துக்கு ரெஸ்ட் அப்படிங்கறது இருக்கணும். இப்ப கடின உழைப்பாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது எப்ப பாரு படிப்பு படிப்பு படிப்பு, கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அந்த படிப்பு மேலேயே அந்த அவர்ஷன் அப்படிங்கறது வரும். அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மாத்திரம்தான் பொதுவா அரசு தேர்வு அப்படிங்கறத கிளியரா கிராக் பண்ண முடியும். இப்போ நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்ற அரசு பணியாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியா திட்டமிடுவாங்க. உதாரணத்துக்கு, 6 இந்த எக்ஸாம்க்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணும், இந்த இடத்துக்கு கோச்சிங் போகணும், இந்த நேரத்துக்கு நானு ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த நேரத்துக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும், இப்படி நானு ப்ளூ பிரிண்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நான் இப்படி கிராக் பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை நான் சரி செஞ்சேன்னா எல்லா க்வெஸ்சன்ஸும் அட்டன் பண்ணலான்னு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிறப்பா அவங்க லைஃப் அந்த கடைபிடித்துதான் அவங்க அரசு தேர்வு அப்படிங்கறதுல வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப கடின உழைப்பாளர்கள் அவர்களை காட்டிலும் சரியான திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வாழ்க்கையில ஆகிட்டு அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அரசு தேர்வுல வெற்றி பெற்ற பலரை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல கடின உழைப்பு அதையும் தாண்டி சரியான திட்டமிடல் இருந்ததுன்னா நிச்சயம் நம்ம அரசு தேர்வு அப்படிங்கறதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்துப்பா.
1: ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப அழகா சொல்லீங்க. சரியான திட்டமிடுதலுடன் கூடிய கடின உழைப்பே வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்கண்ணா.
2: நன்றி.
1: நன்றி. நேர்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9787700107 என்ற சோனா எஃப்எம் உடைய நிலையினருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவராக இருந்திருக்கீங்க அப்படின்னா, இருக்கிறீங்க அப்படின்னா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எப்படியெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் எப்படி சிலபஸ்லாம் பிரித்து பிரித்து படிக்கிறீங்க, அந்த ஷெடியூலையும் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா, கற்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்து இருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உங்க வீட்டு குட்டீஸ்களோட திறமைய உலகிற்கு காட்ட ஒரு சூப்பரான சான்ஸ்.
1: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் கலர்ஸ் கார்னிவல் 2026.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ப்ரீ கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக
0: டிராயிங் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், ஹேண்ட் ரைட்டிங் போட்டி
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் நாளை வண்டர் டைமண்ட்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில்.
0: பதிவு கட்டணம் வெறும் 130 மட்டுமே.
1: ஃபார் காண்டாக்ட் 9585500999 or 8056607040.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:45 ஆயாச்சுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, அரசு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு தேவை கடின உழைப்பா சரியான திட்டமிடுதலா. இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டு பேசிட்டே இருக்காங்க. கடின உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய பேர் நம்ம மொதல் சொன்ன மாதிரி தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு சாப்பிட்றது, கொஞ்சம் நேரம் தூங்குறது, மற்ற எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தாலும் கூட சரியான திட்டமிடுதல் இல்லை அப்படின்னா அங்கே நமக்கு தோல்வியை தான் நம்ம சந்திப்போம். அதனால் திட்டமிடுதலுடன் கூடிய கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மற்ற சொன்ன மாதிரி தேர்வுக்கு, ஒவ்வொரு தேர்வும் நீங்கள் எழுதும் பொழுது அந்த தேர்வுக்குரிய பாடத்திட்டங்கள்லாம் என்ன, அதுக்கான விதிமுறைகள்லாம் என்ன, அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைம் டேபிள போட்டு படிக்கணுங்க. இந்த டைமுக்குள்ளார இதை நம்ம படித்து முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளார இதை நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போது வந்துட்டு ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகலாம். அப்படி இருக்கும் பொழுது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை நம்ம ஒரு 10 இயர்ஸ், 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரெல்லாம் நம்ம எடுத்து அதையெல்லாம் நம்ம படித்த கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி மாக் எக்ஸாமை நம்ம ஆன்லைனில் வந்துட்டு நிறைய மாக் எக்ஸாம் எல்லாமே ஃப்ரீயாக கூட இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். மாதிரி தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் சுய குறிப்புகள், நீங்கள் ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா அதை ஷார்ட் நோட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அது எல்லாமே வந்துட்டு நம்மளால் ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நல்லா நமக்கு அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி தான் இதெல்லாம். ஏன்னா அப்படியே நம்மளால் ஒரு ஒரு அப்ரிவேஷன் மாதிரி இருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதை நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எதையாச்சும் உன்னோட கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு மெமரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சிலர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்றவங்கிட்ட ஒப்பிக்கும் பொழுது தான் மைண்டில் ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அமைதியாக படித்தா தான் உங்களுக்கு மைண்டில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரிலாம் படிக்க தோணுதோ அந்த மாதிரியெல்லாம் படிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப தேவைங்க. இன்னொன்று, கவனச்சிதறல். இந்த நம்ம படிச்சுட்டு இருக்கும் பொழுது யாரும் ரொம்ப சவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம படிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சமூக ஊடகங்கள், வலைத்தளங்களை அதிகமாக பயன்படுத்துறதெல்லாம் நாம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே தான் திட்டமிடுதல். திட்டமிடுதல் அப்படின்றது வெறும் அந்த சப்ஜெக்டை மட்டுமே திட்டமிடுறது கிடையாது.

விஷயங்களையும் நாம திட்டமிடணும். எதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எதுக்கு வந்துட்டு நேரத்தை நம்ம ஒதுக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேர மேலாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு தேர்வுக்கு போய் எழுதும் போதும் ஒரு கேள்விக்கு இவ்வளவு நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நம்மளால் பதில் வந்துட்டு அளிக்க முடியும். கடின உழைப்பு அப்படின்றது இந்த இதில் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா திட்டமிடுறீங்க, அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு மாதிரி வினாத்தாள்லாம் வரும்பொழுது அந்த தேர்வுகளெல்லாம் நீங்கள் எழுதும் பொழுது தான் உங்களுக்கு அதுதான் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது. நிறைய தேர்வுகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்துட்டு ஒரு பயம் அப்படின்றதே போகும். இது எல்லாமே நம்ம அரசு தேர்வில் வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான வழிவகையாக இருக்கும். நீங்களும் அரசு தேர்வுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறீங்க, சரியான திட்டமிடுதல் செய்கிறீங்க, அதையெல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். 9787-107-107 என்ற சோனா எஃப்எம் உடைய நிலையை எண்ணிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் தெரிவிக்கலாம். இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். நேயர்களே இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: நேரம் மதியம் 1:53 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, அரசு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு சரியான திட்டமிடுதல் தேவையா அல்லது கடின உழைப்பு தேவையா அப்படின்ற தலைப்புல பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய நேர்கள் கலந்துகிட்டு பேசிட்டே இருக்காங்க. நம்மளும் நிறைய குறிப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். அரசு தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான ஒரு போட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தேர்வு எழுத வந்துக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக இதில் ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா கவனச்சித்தல்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஓடுறது தான் ஒரு வெற்றிக்கு வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்புடன் கூடிய திட்டமிடுதல் தான் நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகை செய்யும். ஏன்னா சரியான திட்டமிடுதல் இருந்துட்டு அதுக்கு நம்ம எஃபர்ட்டே போடலை அப்படின்னாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். நிறைய எஃபர்ட் போட்டுட்டு அதை திட்டமிடுதல் இல்லாமல் சரியான எப்படி ஒரு நடைமுறைப்படுத்தி அதை எப்படி பிரித்து படிக்கணுன்ற அந்த வரைமுறை தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அதுவும் வெற்றிக்கு உதவவே உதவாது. அதனால் கடின உழைப்புடன் திட்டமிடுதலும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெறவே முடியுங்க. அதனால் இன்னும் ஆறுலாம் நீங்களாம் வந்துட்டு போட்டித் தேர்வுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் ஒரு ஷெடியூல் போடுங்க. அந்தந்த டைமுக்குள்ளார அந்தந்த சப்ஜெக்டை நீங்கள் படித்து முடிச்சுருங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நீங்கள் நிறைய டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்று வானொலி மூலமாக கேட்கலாம், அல்லது செய்திகளை மட்டுமே நீங்கள் ஊடகங்களில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்து நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு நிறைய திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மந்த் வைஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது எத்தனை ஸ்கீம் வந்திருக்கோ அதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு சின்ன சின்ன திட்டங்களை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ரியல் லைஃபோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதோடு அதை வந்துட்டு ஒரு கதை மூலமாக நீங்கள் வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அதை வந்துட்டு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு போட்டித் தேர்வு எழுதுறதும் ஒரு சவாலானது தான். ஒரே முறையில் வந்துட்டு வின் பண்ணவங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பேர் தாங்க. நிறைய போட்டித் தேர்வுகள், நிறைய அட்டம்ப்ட்ஸ் எல்லாம் எழுதி எழுதி தான் நிறைய பேர் வந்துட்டு தேர்வும் ஆகியிருக்கிறாங்க. அதனால் போட்டித் தேர்வு என்பது ஒரு சவால் நிறைந்தது தான். பல தடைகள் வரலாம், அதையெல்லாம் தாண்டி தான் நம்மளால் வெற்றி பெறவே முடியும். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. கடின உழைப்புடன் கூடிய திட்டமிடுதலும் இருந்தால்தான், திட்டமிடுதலுடன் கூடிய கடின உழைப்பும் இருந்தால்தான் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அதாவது இன்றைக்கும் நாம் வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதில் முதல் விஷயமாக சோர்வு. ஆமாம் நாகராஜ், இப்போ கூட அப்படி லைட்டாக சோர்வாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறது எனக்கு தெரியுது. அப்படி எனக்கும் அப்படியே லைட்டாக ஒரு சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சோர்வு எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாரே வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். அதாவது வைட்டமின்கள் குறைபாடா, இல்லை வேறு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அதாவது இந்த சோர்வு நம்ம வந்து சரி செய்ய முடியாத விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குணப்படுத்த முடியாத, சமாளிக்க முடியாத காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நாள்பட்ட சோர்வு நோய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீராத தசை வலி வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், நுரையீரல் நோய் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், கல்லீரல் நோய் ஒரு காரணமாக இருக்கலாம், இதய நோய் ஒரு காரணமாக இருக்கலாம், சிறுநீரக செயலிழப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த தொடர்ந்து அந்த சோர்வு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம், இல்லை ஒரு காரணமாகவும் வந்து இருக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, சரி செய்ய முடியக்கூடிய விஷயங்கள், இப்போ ரத்த சோகை இருந்தாலும் சோர்வு வந்திருக்கும், வைட்டமின்கள் குறைபாடு இருந்தாலும் சோர்வு வந்திருக்கும், தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வு வந்திருக்கும். அதே மாதிரி மூச்சுத்திணறல் நோய் அறிகுறி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீரழிவு நோய், கார்டிசால் குறைபாடுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிசோதனைலாம் செஞ்சு பார்த்துட்டு

நமக்கு வந்து அந்த சோர்வு எதனால் வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது சரி பண்ணும்போது அந்த சோர்வு வந்து சரியாயிடுங்க. ஆனால் அந்த குணப்படுத்த முடியாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நுரையீரல் நோய், இதய நோய், கல்லீரல் நோய், இதனாலேயும் சோர்வு வரும். ஆனால் இது வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் தொடர் சிகிச்சையினால தான் வந்து முடியுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா அது வந்து வைட்டமின்கள் குறைபாடுகளாக வந்து இருக்கலாம். அவங்க சரியான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தால் அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது வந்து கிடைக்கும், அந்த சோர்வு அப்படின்றது வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இந்த தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த டெக்கான பீடபூமி பகுதியிலையும் இருக்கக்கூடிய நதிகளுக்கு எல்லாம் மூலம் வந்து வான்மலை தான். அந்த வான்மலை பெய்யும் போதுதான் அந்த நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த சேலம் திருமணி முத்தாருமே மலை தான் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து எங்க தோன்றுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்க தோன்றுது அப்படின்னு திட்டமாக நம்ம வந்து உறுதியாக கூற முடியாது. ஏற்காடுனுடைய அந்த மலைப்பகுதியில சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அவைகள் வந்து சிறு சிறு அருவிகளாக இப்போ வந்து மழை காலங்களில் பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி தோன்ற இடங்கள் எல்லாமே அந்த நதிகளுக்கான ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து வான்மலையின் மூலமாக அவைகள் வந்து தண்ணீரை பெற்று சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளாக அங்கெல்லாம் தெளித்து அவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக ஒரு உருவம் எடுத்து சேலத்துக்குள்ள வருது. அப்படி வரும்போது இது இங்க தான் தோன்றுது, இந்த இடத்துல தான் தோன்றுது, இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடத்துல இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாய தோற்றத்தை இந்த நதி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான தோன்றுகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம். அது எங்க அப்படின்னு சொன்னா மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய்க்கு அருகில வெள்ளையப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த சிறு சிறு ஓடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நதியாக அந்த பகுதியில தோன்றி அவைகள் அப்படியே சேலம் சமவெளியை வந்து அடையுது. அந்த கணவாயிலிருந்து சேலம் சமவெளி அடையுது. இந்த இடம் வந்து நம்ம சொல்லலாம், அதாவது ஏற்காடு மலையினுடைய கிழக்கு சரிவு. அந்த சரிவுல வேடம்பட்டி மலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு. அந்த மலை பகுதியில தான் இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அது வந்து சில ஓடைகளோடு இணைந்து ஒரு ஒரே ஓடையாக இந்த வெள்ளையப்பர் கோயில் பகுதியில உருவெடுக்குது. உருவெடுத்து இப்படி அந்த திருப்பணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த வெள்ளையப்பர் கோயில் பக்கத்துல வரும்போது தான் அது வந்து ஒரு நதியாக ஒரு பிறவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அந்த பக்கம் வந்து சாலையும் இருக்கு. அதாவது கணவாயின்னு சொன்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடத்துல தான் இந்த சேலத்துக்கு வருவதற்கான ஒரு சாலையும் இருக்கு. அதனால இந்த சாலையின் பக்கத்திலேயே பாலங்கள் ஊடாக அந்த சாலைக்கு நடுவுல அமைக்கப்பட்டிருக்க இந்த பாலங்களின் ஊடாகவும் இந்த நதியானது தன்னுடைய ஆரம்ப இடத்தை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நதி வந்து இப்படி தோன்றி வடக்கிலிருந்து சேலம் பகுதிக்குள்ள வந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. தெற்கு நோக்கி ஓடி அது வந்து அப்படியே சேலம் பகுதியெல்லாம் தாண்டி இப்படி போகும்போது அது வந்து தன்னுடைய தாய் நதியான காவிரியோட நன்சை இடையாற்று அப்படின்ற ஒரு பகுதியில் அது இணையுது. நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
2: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
3: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
2: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
3: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21st பிஏஎஸ் ஈவன்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
2: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம்.

சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் டயட்டிஷியன் நந்தினி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்தில் மேம் அந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க மேம். இப்போ ஒருத்தர் உணவு முறைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அவங்களுடைய அந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்குமா மேம்? இப்போ ஒருத்தர் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாங்க மேம்?
2: ஃபஸ்ட்டு வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு தான், அதாவது இந்த 80% ஆஃப் த டைம் உட்காந்துட்டே இருக்காங்க பார்த்திங்கன்னா, ஐடி ஜாப்ஸ் ஆகட்டும் இந்த ஓக்கிங்லே உட்காந்துட்டு அவங்களுக்குலாம் அதிகமான சான்சஸ் ஏன் அதிகம்னா அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மி. நம்ம தொடர்ந்து ஒன்று பண்ணும் போது தான், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறோம் இல்லை ஜிம்க்கு போகிறோம் ஏதோனா அந்த ஹார்ட் சர்க்குலேஷன் அவங்களுக்கு பீட் அதிகமாகுது பார்த்திங்க, அப்போ தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கீ. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட டயட் ஒழுங்காக அந்த ஃபேட் இன்டேக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த ஜங்க் ஃபுட்ஸு இந்த வெளியே சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கனாவே கார்டியோவாஸ்குலேட்டிஸ் அதாவது ஹார்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மி ஆக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒமேகா 3 அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட், இந்த ஃபேட் ஒரு சத்து, அந்த சத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போது ரீசெண்டாக வந்து இந்த டேப்லெட்ஸ் கேப்சூல்ஸு நிறைய இப்போது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆலி வெதன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சீட்ஸ் இருக்குது, அதை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும், அதுவே அவங்களுக்கு வந்து இந்த கார்டியோஸ்கல் சிஸ்டம்லேருந்து இந்த இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆலி வதை பார்த்திங்கன்னா வெறும் வாயில் சாப்பிடணும், பிசு பிசுன்னு இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் அப்படியே சாப்பிடல அப்படின்னு பிடிக்கல அப்படின்னாலும் சும்மா வந்து ட்ரை ரோஸ்ட், அதாவது வெண்ட ஒரு ஒரு சட்டியில் வந்து நல்லா வறுத்துட்டு முறுமுறுன்னு வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லைனா வந்து சட்னிலையோ சாம்பார்லையோ கலந்து சாப்பிட்டாலும் சரி, அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் எப்படியாச்சும் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது இன்னும் உங்களுக்கு சத்து கிடைச்சிட்டே இருக்குது, ஏன்னா வேறு எதுலேயும் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது அது. ஸோ அதனால் இப்படியாச்சும் சாப்பிடும் வால்நட்ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹார்ட் வந்து நீங்கள் ஒமேகா 3 கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இந்த சத்தை.
1: கண்டிப்பாங்க மேம், இந்த ஒரு விஷயம் கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாங்க.

0: உங்க வீட்டு குட்டீஸ்களோட திறமைய உலகிற்கு காட்ட ஒரு சூப்பரான சான்ஸ்.
1: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் கலர்ஸ் கார்னிவல் 2026.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ப்ரீ கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக
0: டிராயிங் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், ஹேண்ட் ரைட்டிங் போட்டி
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் நாளை வண்டர் டைமண்ட்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில்.
0: பதிவு கட்டணம் வெறும் 130 மட்டுமே.
1: ஃபார் காண்டாக்ட் 9585500999 or 8056607040.

0: போறக்கா நானும் வரேங்கா, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மன அமைதி. இந்த மன அமைதி தான் நகராட்சி இருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க நேயர்கள், நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா, நம்ம தினமுமே நம்மளுடைய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் எப்படி மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறோம். கேட்டுகிட்டே இருங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா அது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை மேம்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி தான் வந்து பேச போகிறோம். குறிப்பாக ஒமேகா 3 அதிகமாக இருக்கிற உணவுகள் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப சிறந்த உணவுகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சரி நகராட்சி, இந்த ஒமேகா 3 எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒமேகா 3 எதில் இருக்கும் அப்படின்னா ஃபிஷ்ஷில் தான் வந்து இருக்கும். இதை வந்து சின்ன குழந்தைங்க கூட தெரிஞ்சிருக்கலாம். அதை ஏன் நகராஜி சொல்கிறேன், எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு வந்து கேட்குறீங்க இல்லைங்களா. அதாவது மீனில் இருக்கும்னு தெரியும், ஆனால் என்னென்ன மீனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தெரியாது. அதை எனக்கே தெரியாது, ஆனாலும் நான் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்ன மீன் அப்படின்னா சால்மன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அயில மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து இருக்கும். மத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன்களில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸில் ஒமேகா 3 இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷும் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியன்ஸ்லாம், அவங்க இதில் நாகராஜி ஒமேகா 3 இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸில் வந்து இருக்கும், விதைகளில் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன எடுத்துக்கலாம் மன ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தயிர் வந்து ஒரு சிறந்த உணவுங்க. ரெகுலராக நிறைய பேருக்கு வந்து தயிர் வந்து ஒத்துக்காது, அவங்க அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லை தயிர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இதை சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட வேணாம், ஒரு விட்டு விட்டே சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீரை வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் எடுத்துக்குதுங்க இந்த மென்டல் ஹெல்த்தை மேம்படுத்துறதுல. அப்படி என்ன கீரைகள் அப்படின்னா பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, ப்ரக்கோலி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். தொடர்ந்து நாளைக்கும் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனமே நலமா பகுதியில் பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இவங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. இந்த நேரத்துல மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கலாம், எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வீட்லேயே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம கூட வந்து கிரிஜா அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா அக்கா இப்போ வந்து அந்த சோர்வு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருக்குங்கக்கா. யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயதானவங்க வரைக்குமே அந்த சோர்வு அப்படின்றத வந்து இருக்குங்கக்கா. நாள் முழுக்க ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க, இருந்தாலும் அந்த சோர்வு வந்து இருக்குங்கக்கா. இப்போ அந்த சோர்வை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாங்க்கா? ஒருத்தர்
7: நாங்கள் உடல் சோர்வு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா, பால் ஐட்டம் நிறையா சேர்த்துக்குவோங்க. அந்த மாதிரி டயர்ட்னஸ் அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்னாவே, இப்போ ஒரு ஹிப் பெயின் அப்படின்னு வந்துருச்சு, நின்றுட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஹிப் பெயின் இருந்துச்சு அப்படின்னா, பனீர் இருக்கு இல்லைங்களா பாலாடை கட்டி, அதை வந்து உணவில் சேர்த்துக்குவோம். கூடவே வந்து பால் நைட்டில் ஒவ்வொரு டம்ளர் குடிப்போம். அதனால ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு கால்சியம் தேவையான கால்சியம் கிடைச்சிரும், அந்த இடுப்பு வலி நமக்கு குணமாயிடும். அந்த அப்புறம் உடல் சோர்வும் நமக்கு அந்த மாதிரி இருக்காதுங்க. அப்படி உடல் சோறு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மாதுளம்பழம் சாப்பிடும், அந்த மாதிரி எனர்ஜி ஃபுட்டு நாங்கள் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க.
6: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடல் சோர்வை நம்ம தவிர்க்கிறதுக்கு உணவு முறைகளில் தாங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கவனம் வந்து நம்ம செலுத்தணும். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, அதிகமான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் நம்ம வந்து அன்றாட உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி செரிமானத்துக்கு அதிக ஆற்றல் தேவைப்படக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள், இப்போ எண்ணெய் பலகாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் அது நம்ம உடலில் இருந்து தான் எனர்ஜியை வந்து எடுக்கும். அதே மாதிரி வந்து மைதா அப்படின்னா பொரோட்டான்னு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி மாவு ஐட்டமும் நம்ம வந்து எடுத்துக்கூடாதுங்க. அதே மாதிரி காரமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும், செரிமானத்துக்கு அதிகமான டைம் எடுக்கும். அதே மாதிரி செரிமானத்தை ரொம்ப சுலபமாகிறதுக்கு நம்ம வந்து சுடுதண்ணி அப்பப்போ வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இயற்கை பானங்கள் இளநீர், எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் மோரில் லைட்டாக வந்து

விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நாம் வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க. பாட்டு கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் உடற்பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து உடற்பயிற்சி பற்றி பேச போகிறோங்க. அப்படி உடற்பயிற்சி பண்ணுறவங்க கவனத்தில் எடுக்க வேண்டிய சில விஷயங்கள், அதாவது உடற்பயிற்சி அப்போ அதற்கு முன்னாடியும் அதற்கு அப்புறமும் நல்லா தண்ணீர் குடிக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய உடல் வந்து ஒரு ஹைட்ரேட்டாக வந்திருக்கும். நம்ம உடற்பயிற்சி பண்ணுறப்போ நம்மளுடைய உடம்பு நல்லா ஹீட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து மயக்கம், தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம். எப்போ அப்படின்னா, நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும்போது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு வந்து போகிறப்ப, அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை, தண்டால் வந்து அதிகபட்சமாக எடுப்பேங்க. அந்த முதல் நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு 10 தண்டால் எடுக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லப் வந்து டச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் அப்படியே லைட்டாக தம்பிள்ஸ்லாம் வந்து எடுக்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு, வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எல்லோரும் சொன்னாங்க, இது ஃபஸ்ட் டைம் அப்படி தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கும். ஸோ அதனால் நல்லா தண்ணி குடிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு 30 இல்லாட்டி 45 நிமிடங்களுக்கு முன்னாடி வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஓட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லதுங்க. ஏன்னா எளிதில் வந்து செரிமானமாகக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிடணும். அது வந்து நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும், நல்லா நம்ம ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பசி எடுக்காமல் டயர்ட்னஸ்லாம் ஆகாது. எப்படி ப்ரீ ஒர்க் அவுட் வந்து முக்கியமோ, ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி போஸ்ட் ஒர்க் அவுட்டும் முக்கியம். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக டயர்டாயிருவோம். நிறைய பேர் வந்து உடனே வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, சாப்பிடாமல் கூட போயிடுவாங்க. இப்போ காலையில் எதுவும் சாப்பிடாமல் உடற்பயிற்சி முடிச்சுட்டு உடனே அவசரத்தில் வந்து எதுவும் சாப்பிடாமல் வேலைக்கு போயிட்டா மதியானம் தான் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப டயர்டாயிரும் அதனால். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறமும் முட்டை, சுண்டல், பன்னீர், தயிர் இந்த மாதிரி வந்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களையும் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எடைகளை வந்து நம்ம அதிகப்படுத்துறது, அதாவது தம்பிள்ஸ் வந்து நார்மலாக ஒரு 5 kg தான் நம்மளால் தூக்க முடியும். ஆனால் ஒரு 20 kg தம்பிள்ஸ் வந்து தூக்க முடியாமல் நம்ம வந்து அப்படியே ஒரு கையெல்லாம் இந்தாண்டு இந்தாண்டு ஆட்டி அந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாதுங்க. அதெல்லாம் வந்து பெரிய இன்ச்சுரியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப கடினமான பயிற்சிகளையும் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல திவாகரன் கூட இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் சொல்ல போறேன். நீங்கள் வந்து ஒரு ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல்மி மொபைலில் நம்ம நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இந்த ஒரு ட்ரிக் வந்து இது வரைக்கும் நான் எந்த ஃபோன்லேயும் பெருசாக பார்த்ததில்லை. ஒரு சில ஆப்பில் இருக்குது, ஆனால் ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா, அப்படியே ரீல்ஸோ இல்லை யூடியூப்பில் ஷார்ட்ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சமயத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுது, அடனே இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பாட்டோட வரிகளை வச்சு நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. ஆனா வந்து அந்த பாட்டோட வரிகளே பாத்தீங்கன்னா பாட்டுக்கு நடுவில் இருக்க வரிகளா இருக்கும், அதனால நம்மளால தேட முடியாது. இந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரியல்மியில இருக்க இந்த செட்டிங்கை நீங்க யூஸ் பண்றதுனால உங்களால அந்த பாட்டை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு சொல்றேன், மேலேருந்து கீழே நீங்க கண்ட்ரோல் பேனல் இருக்குல்ல, கண்ட்ரோல் சென்டர் கீழே இறக்கிட்டு அங்க பாத்தீங்கன்னா பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை தொடுங்க. அதை தொட்டதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும், அந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் செட்டிங்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும், அதில் இருக்கிறது நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குயிக் செட்டிங்ல நீங்க அங்க பாத்தீங்கன்னா சாங்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மியூசிக் சிம்பிள் போட்டு இருக்கும், அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதை தொட்டிங்கன்னா அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத இதுவே அனலைஸ் பண்ணி அப்படியே கூகுளில் எடுத்துட்டு போய் காட்டிடும். நீங்க கேட்டது வந்து இந்த பாடல் தான்

கேட்டிருக்கீங்க, இந்த பாடல் தான் நீங்க கண்டுபிடிக்க சொன்னீங்க அப்படிங்கிறத கரெக்டா காட்டிடும். அது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். நிறைய பேர் வந்து இந்த ஃபீச்சருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ரியல்மி மொபைல் அவங்க டிஃபால்ட்டா கொடுத்துருக்கிறத நினைக்கிறப்ப ரொம்பவே நல்லதா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ரியல்மி மொபைல் வச்சிருந்தீங்கன்னா இது உங்க போன்ல ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க, இது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம். இப்ப உங்களுக்காக அருமையான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு பாட்டு கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்கரன் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவம்.
3: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
4: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
3: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா, July 21st PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
4: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க.

அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஃபோன் தான் சொல்ல போறேன். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது மக்களே, இது ஒரு ஃபோன். இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இது ஒரு பட்டன் ஃபோன். நம்ம வந்து டச் ஃபோன் இல்லாமல் பட்டன் ஃபோன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், என்ன தான் நம்ம பல வகையான ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறது நமக்கு ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஏன்னா இதுலேருந்து தான் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் அந்த இது ஜேர்னியை ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த பட்டன் ஃபோன் அப்படிங்கிறது இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா, நோக்கியாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செமையான ஃபோன். ஏன்னா நோக்கியா தான் பட்டன் ஃபோனில் ஓரளவுக்கு ஒரு சூப்பரான நிறையா மாடல்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்பயுமே நோக்கியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பட்டன் ஃபோன் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஃபோனோட பேர் என்னென்னா நோக்கியா 105 கிளாசிக் அப்படிங்கிறது. இந்த மொபைல் வந்து சிங்கிள் சிம் கொண்ட ஒரு மொபைல், சிங்கிள் சிம் கீபேடு மொபைல். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ரேட்

ஆகி இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல்லையுமே நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ண முடியும், டபுள் சிம் யூஸ் பண்ண முடியாது. 32 MB ரேம் கொடுத்துருக்காங்க, 32 MB ரூம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜும் 32 MB கொடுத்துருக்காங்க, ரேமும் 32 MB கொடுத்துருக்காங்க. லாக் ஃப்ரீ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான ப்ராசஸர். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீடியா டெக்கு, அதுக்கப்புறம் ஸ்னாப் ட்ராகன் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா SC6531E அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, லாக் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி LED, LCD, AMOLED டிஸ்பிளேலாம் இதில் கொடுக்கல, TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய சைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பெருசுனா 1.77 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோனில் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னது பார்க்கார், இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh, 7000 mAh, 10000 mAh பேட்டரி கூட வந்துருச்சு. இப்போ என்ன நீங்கள் 800 mAh பேட்டரி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு இந்த பேட்டரி போதுமானது. இதுவே வந்து ரொம்ப நாள் தாங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னா அதில் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதில் நிறைய ஸ்க்ரீன் எமிஷன் இருக்கும், நிறைய லைட் இருக்கும். அதில் நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து அந்த பேட்டரிலாம் மாறும். இதில் வந்து நம்ம அந்தளவுக்கு பெருசாக அந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது இல்லை. அதனால இந்த ஃபோனுக்கு இந்த பேட்டரி கெப்பாசிட்டியே போதுமானது. இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1050 ரூபாய். மொபைலோட பெயர் நோக்கியா 105 கிளாசிக் அப்படிங்கிறது தான். பிடிச்சிருந்தா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இந்த பாக்கர் என்னுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: உங்க வீட்டு குட்டீஸ்களோட திறமைய உலகிற்கு காட்ட ஒரு சூப்பரான சான்ஸ்.
1: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் கலர்ஸ் கார்னிவல் 2026.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ப்ரீ கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக
0: டிராயிங் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், ஹேண்ட் ரைட்டிங் போட்டி
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் நாளை வண்டர் டைமண்ட்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில்.
0: பதிவு கட்டணம் வெறும் 130 மட்டுமே.
1: ஃபார் காண்டாக்ட் 9585500999 ஆர் 8056607040. ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: நாமச்சான் சாப்பிட்டியா?
3: இல்லடா.
2: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
3: டேய் வீட்ல போடல சாப்பிடல.
2: மச்சான் நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
3: டேய் நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? நீங்க குடு.
2: டேய் அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
3: டேய் என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
2: மச்சான் அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
4: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: வரேன்டா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தூய்மை என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தெக்குர நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம். முக்கியமாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்மார்ட் கேஜெட் ஆகட்டும், இல்லை ஆப்பை பற்றின அப்டேட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு புரியுது

0: புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் அப்படியே கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். இல்லதுவாக எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண தெரியாது, கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கால் பண்ணியும் சொல்லலாம். அதே நம்பர் தான் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் சொல்லலாம் மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம கூட ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் பேசுவார். நம்ம எப்படி சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில ஜாக்கிரதையா இருக்கிறது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டெக்னாலஜி சார்ந்து அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் அப்படி இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஷி டெக்னாலஜில இருந்து ஹேம்நாத் இணைஞ்சிருக்காரு. இவர் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாவும் கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்காரு. இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஹேம்நாத்.
1: ஹாய் ப்ரோ.
0: ஹாய் ஹேம்நாத், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: சூப்பர் ஹேம்நாத். ஹேம்நாத், எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம், என்னென்னா இப்போ நம்ம நிறையவே இப்போ மொபைலில் தான் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம், பே பண்ணுறதுனாலும் மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படுது பெரும்பாலும். இப்போ நம்ம ஏதோ ஒரு கடையில் போய் நம்ம பே பண்ணுறப்ப நமக்கு இன்டர்நெட்டை அங்கே காலியாகிடுது, நம்மளால் பே பண்ண முடியல. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பப்ளிக் வைஃபையில் நம்மளோட டிவைஸை கனெக்ட் பண்ணி அதிலிருந்து பே பண்ணுறோம். அந்த மாதிரி பப்ளிக் வைஃபையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா?
1: இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் வைஃபை பார்த்தீங்கன்னா சேஃப் இல்லை. சிம்பிளாக சொன்னால் பப்ளிக் வைஃபையில் பொறுத்தளவு நம்ம நார்மலாக ஒரு கனெக்ஷன் ரொம்ப எப்படி சொல்ல எமர்ஜென்சி அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் பப்ளிக் வைஃபில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களால் டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு காஃபி ஷாப் போவீங்க, ஸோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் ஒரு சுச்சுவேஷன் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஆனால் உங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணும் பப்ளிக் வைஃபையில். ஸோ என்னோட மேஜர் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் வைஃபை அவாய்ட் பண்ண நல்லது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எந்த ஹாட்ஸ்பாட் எதுவுமே இருக்காது, அப்போதைக்கு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ண அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சுன்னா அப்போதைக்கு நம்ம விபிஎன் யூஸ் பண்ணலாம். ஸோ விபிஎன் யூஸ் பண்ணாலும் ரெப்யூட்டேட்டடான விபிஎன் பண்ண நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ எல்லா விபிஎனும் நம்ம அடிக்க யூஸ் பண்ணணும். அதுலேயே சில எக்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஏன்னா விபிஎன் நார்மல் ஐபி வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கா, ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால வந்து ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப அதில் மேனிப்புலிகேஷன் சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் அடிக்கும். ஸோ அதனால் வந்து விபிஎன் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக லோக்கல் விபிஎன் இல்லாமல் ரெப்யூட்டேட்டடான விபிஎன் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
0: சூப்பர் ஹேம்நாத், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நாம் வந்து பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விபிஎன் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அதே மாதிரியே விபிஎன் யூஸ் பண்ணுறதுமே கொஞ்சம் ஆத்தரைஸ்டு விபிஎன்னாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஹேம்நாத், ரொம்ப நன்றி. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இன்னைக்கு நம்ம கூட டெக் குரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய ஹேம்நாத் இணைஞ்சிருந்தாரு. அவர்கிட்ட தான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க

நம்ம பேரு ஊர் பேரு பாடல் பேரு இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து பெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துபாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸுக்கு இப்போ நமக்கு ஒரு பொருள் ஒன்று தேவைப்படுது. அந்த பொருளை வச்சு எப்படி நம்ம போனை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத தான் சொல்ல போறேன். நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த பொருளோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போல்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய கிளீன் G20 அப்படிங்கிறது அதோட பேர். இது வந்து ஒரு கிளீனிங் கிட், உங்களோட கேஜெட்ஸை கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு கிட். இது வந்து மொபைல் ஃபோனுக்குன்னு கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோனாகட்டும் லேப்டாப் ஆகட்டும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி எதை வேணாலும் கிளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா 20 டூல்ஸ் இருக்குது. அந்த 20 டூல்ஸை வச்சு உங்களோட கேஜெட்டை நீங்கள் ஈஸியாக கிளீன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20 டூல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலிண்டர் மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும். இதை நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு போகலாம், பேக்கில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போர்ட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிட் இது. இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரிமூவர், அந்த ஏர் ப்ளோன்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா காற்று அடிக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து காற்று வரும். அதை வச்சு நம்ம என்னது வாக்கெட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கேமராலாம் வச்சுருந்தீங்க இல்லை மொபைலோட இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போட்டு ட்ரெஸ் வச்சுலாம் தேய்க்கக்கூடாது. அப்போ அப்படி பண்ணுறப்ப லென்ஸாக இருந்துச்சுன்னா அது

வரக்கூடிய காற்று வந்து அந்த ஜூஸை வந்து துரத்து விட்டுரும், அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ஃபிளாஷ் ப்ரஷ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, உங்களோட கேமரா லென்ஸ் ஆகட்டும், மொபைல் கேமரா இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராவோட லென்ஸை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீபோர்டு கிளீனிங் கிட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த கீபோர்டு பட்டன் இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்கு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கீபோர்டு பட்டன்ஸ்க்கு இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்டு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்பட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கிளீன் பண்ணுறதுக்காக ரொம்ப மைன்யூட்டான ஒரு சில கிளீனிங் காம்போனன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட எக்ஸ்ட்ரா கேஜெட்ஸ், இப்போ கேமராவாகட்டும் இல்லை ஹெட்ஃபோன் ஆகட்டும், இந்த மாதிரியான கேஜெட்டை கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இப்போ உங்கள் மொபைல்லையே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் போர்ட்லாம் இருக்குல்ல, சார்ஜிங்

அந்த போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அங்கே கருப்பாக இருந்திருக்கும். அந்த சார்ஜ் கேபிள் சொருகி சொருகி யூஸ் பண்ணுறதுனால அங்கே கருப்பாக இருந்திருக்கும், நிறைய அழுக்குகள் சேர்ந்துருக்கும், இந்த தூசெல்லாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீனை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு கிளீனர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அதையே வந்து நம்ம ஸ்க்ராட்ச் இல்லாமல் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கிளீனிங் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இந்த ஒரே ஒரு டூல் கிட்டில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டூல் கிட்டை வாங்கினீங்கன்னா உங்களோட எல்லா கேஜெட்ஸுமே சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதோட பெயர் போட்ரானிக்ஸ் கிளீன் G20 அப்படிங்கிறது அதோட பேர். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 599 ரூபாயாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க அது பாக்கறனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்களே, டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு எதாவது அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சுற்றி போட்ட தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இந்த வீக்கெண்ட்லாம் வந்துட்டாலே அந்த ஒரு ஃபீலே வந்து ஒரு தனி ஃபீல் தாங்க. ஏன்னா அப்படின்னா வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வீக்கெண்ட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற கோடான கோடி பேரில் நானும் ஒருத்தேன். ஸோ நம்ம வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக ஒரு கேள்வி கேட்போம்ல. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவருக்கு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நன்றி சொல்லணும்னா எதுக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்காக கேள்வியை நான் இன்னொரு டைம் கேட்குறேன், உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லோரும், எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கேங்க. என்னென்ன விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போது நமக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் அந்த வாகனங்கள்லாம் இருக்குல்ல, அதோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். முன்னே விட இப்போ ரொம்ப அதிக பேரே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. இதனால தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 520 மேலே எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் பதிவாகுது, அதாவது புக் பண்ணி வாங்க கஸ்டமர்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 2031 தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் அமைக்க போகிறாங்களா, இதுக்கான திட்டங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், என்ன கேள்வி அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. சோ இத பத்தி நாம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்து

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். It is so nice.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்
0: நடைபெறும் இடம்

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது.

0: கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராமசுப்ரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராமசுப்ரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ, அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
0: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, அவங்களுக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தேங்க்ஸ் நன்றிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக தேங்க்ஸ் நன்றிலாம் சொல்லுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இந்த கேள்வி கேட்ட உடனே டக்குன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க நம்ம கூட, இதை பத்தி நான் சொல்லியே ஆகணும், என் ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லாம வேற யாரு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்துட்டாங்க. ஸோ அவங்க யாரு, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, அவங்க எதுக்காக தேங்க்ஸ்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்.
7: ஹாய், வணக்கம் மக்களே. வணக்கம் குரு, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வார வாரம் அந்த வீக்கெண்ட் ஷோவில் வந்து உங்கள் குரல்லாம் கேட்டு நம்ம மக்கள்லாம் வந்து பழகியிருப்பாங்க. இப்போது இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்கு நான் இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கீங்கள, ரொம்ப ரொம்ப நன்றி.
7: உங்களுக்கும் நன்றி என்ன பேச கூப்பிட்டதுக்கு. நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருப்பாங்க, நண்பர்கள் வட்டமல்ல, ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது எனக்குன்னு இருக்கிறது எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறது, அந்த டாக்கட்டிவ் பர்சன் அப்படியும் கிடையாது, ரொம்ப சைலண்ட் பர்சன் தான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், தேவைன்னா பேசுறது அந்த மாதிரி இருந்தாலும் கூட, அது என்ன சொல்கிறதுன்னா அவங்க கிட்ட பேசலைனாலுமே ஆனால் அவங்கள நினச்சா அவங்க கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை பேசுனா நல்லா இருக்குமே, அவங்க கூட பேசினா ஜாலியாக இருக்குமே, டைம் போகிறதே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபேஸை பார்த்தாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது வந்து ஆஃபீஸில் அதன் மூலிமா தான் எனக்கு கிடச்சிது, ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிடச்சிது. ஃபஸ்ட்டு அந்த கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்தளவுக்கு அவங்ககிட்ட கனெக்ட் கிடையாது. அப்புறம் அவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணி வந்தாங்க. அந்த டைமில் தான் நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்பவே, அப்போ தான் நான் அவங்களோட வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆனேன். அதுக்கப்புறம் சரி, இவங்கள போய் இவங்கக்கிட்ட நாம ஏன் அவ்வளோ நாள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளாரே தோணுச்சு. மைண்டில் நான் என்ன நினைக்கிறேனோ அவங்களுடைய தாட் ப்ராசஸும் என்னுடைய தாட் ப்ராசஸும் சேம் வேலையே போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நான் டவுன் ஆனேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்படி தான் இருக்கும் லைஃப்லாம், இப்படி தான் இருக்கும், அது ரொம்ப ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. யதார்த்தமாக இப்படி தான் இருக்கும்ன்றத புரிஞ்சுப்பாங்க இல்லையா, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு ஒரு ரெகக்னைஸ் கொடுக்குறவங்க, நம்மளுடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலிங்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணுறவங்க, அது இப்படி தான் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக வந்துட்டு அவங்க எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, பட் நான் இங்கே வரத்துக்கான ஒரு எனக்கு வந்துட்டு எய்ம் இருந்தது, இந்த மாதிரிலாம் போகணும், ஒரு ரேடியோவில் பேசணும் அப்படின்ற எய்ம்லாம் இருந்தது, ஒரு பக்கம் ஆசைலாம் இருந்தது. பட் இந்த இடத்துக்கு இந்த சோனாக்குள்ளார வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்ல, ஏன்னா அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க போ, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்தபோது கூட இல்லை, நான் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருந்தேன்னா இல்லைப்பா நமக்கு எதுவுமே கிடைக்காது, நம்ம இப்படியே ஒரு கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு போக தான் போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இல்லை இல்லை நீங்கள் பேசுவீங்க பேசுங்க பேசுங்கன்னு ஒரு 1 செகண்ட் தான் இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு சொன்னாங்க, சரி ஓகே நான் உடனே மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்தா எனக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜிட்டி இருக்கும், அது லைஃப் லாங் வந்துட்டு அவங்க கூட நான் கனெக்டில் இருக்க போகிறேன் இல்லை பேசுவேன் பேச மாட்டேன் டச்சிலே இருக்குவேன் அதையும் தாண்டி அவங்கள நினச்சனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் பேர் வந்துட்டு காயத்ரி. ரொம்ப ரொம்ப ரொம்ப எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட நான் அதிகம் பேச மாட்டேன், அவங்களும் என்கிட்ட அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் பேசக்கூடிய கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுவேன் நிறைய விஷயங்கள். இந்த விஷயம் தான் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அதர் மற்றவங்களை பற்றி பேசுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களை பற்றி பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஜோவியலாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க வந்துட்டு என்னோடய லைஃப் குள்ளார வந்ததுக்கு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
6: ஓகே, நானும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் சோனா எஃப்எம் வந்தீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு ஒரு டவுட்டுக்கா
7: சொல்லுங்க,
6: ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன்னு சொன்னீங்க. கம்மியாக பேசுவேன்னு சொல்லும் போதே இவ்வளோ பேசுறீங்களே, அதிகமாக பேசுவேன்னு சொன்னால் இவ்வளோ பேசுவீங்க?
7: அப்படி இல்லை, அது என்ன சொல்கிறேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு ஏன் யார்ட்டையும் பேச மாட்டேன்றீங்க, பேசுங்க அப்போ தான் வந்துட்டு ஒரு கம்யூனிகேட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்னவோ அது என் மைண்ட் வந்துட்டு அது என்ன சொல்கிறது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ன்ற மாதிரி கொஞ்சம் சைலண்டாகவே தான் இருப்பேன். பட் பேச வேண்டிய இடத்துல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசியது, அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன், அவ்வளோதான்.
6: விஜயக்காக்கு வந்து பேச தெரியாமல் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ஓகேக்கா, ரொம்ப நன்றி உங்களோட அந்த கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. காயத்ரி அவங்களுக்கும் நானும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா.
7: நன்றி நன்றி.
6: ஓகே நேர்களே, இப்போது நம்ம விஜய் பிரகாஷ் சொன்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவங்களுக்கு எதுக்காக நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்றத என்கிட்டையுமே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கே, கேட்டு வந்துடுங்க.

0: உங்க வீட்டு குட்டீஸ்களோட திறமைய உலகிற்கு காட்ட ஒரு சூப்பரான சான்ஸ்.
1: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் கலர்ஸ் கார்னிவல் 2026.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ப்ரீ கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக
0: டிராயிங் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், ஹேண்ட் ரைட்டிங் போட்டி
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் நாளை வண்டர் டைமண்ட்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில்.
0: பதிவு கட்டணம் வெறும் 130 மட்டுமே.
1: ஃபார் காண்டாக்ட் 9585500999 or 8056 07040.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இத பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்படின்னா, உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க, அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு எதுக்காக தேங்க்ஸ் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நாம் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
3: எங்க இருந்து பேசுறீங்க?
4: கொளத்தூர்ல இருந்து.
3: உங்க பேரு? போவீங்களா? கேட்டு வந்துருங்க.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
5: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8.
8: இது வாலிப வயசு.
9: என்ன இது வாலிப வயசு?
10: இங்கே ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்துருக்கிறாரு. ஹெல்மெட் போட்டு ஓட்டிட்டு போனதுனாலேயே அவர் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம பேசப்பொருள் ஆகிட்டாரு. நீங்கள் நினைக்கலாம், ஏங்க ஹெல்மெட் போட்டு போகிறது நார்மலான ஒரு விஷயம் தாங்க, அதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இவர் பண்ண ஒரு விஷயம் தாங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம பேசப்பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். கேரளாவில் ஒரு பஸ் டிரைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, பஸ் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. இப்போது நார்மலாக நம்ம பைக் ஓட்டும் போது தானே ஹெல்மெட் போட்டு போவோம், ஆனால் இவர் ஏன் பஸ் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கேரளாவில் ஒரு சின்ன கிராமத்தில் அந்த பஸ் வந்து இருந்திருக்கு. அந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதில் பஸ்ஸோட அந்த முன்னாடி கண்ணாடி ஃபுல்லாக வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதான் காற்று வேகமாக அடிக்குள்ள பஸ் ஓட்டும் போது அந்த காற்றுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹெல்மெட்டை போட்டு அவர் பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. 45 கிலோமீட்டர் அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதை யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டாங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் சம பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நாம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார்? அவங்களுக்கு நீங்கள் எதுக்காவது ஒரு விஷயத்தில் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக தேங்க்ஸ் சொல்வீங்க அப்படின்னு இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-707-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.
11: Let's gear up, reporting, dropping the diamond track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Turn it up. It's so lit, it's them on the beat, bringing my heat. It's getting hard, get it bro.

0: வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, அவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: எனக்கு காசு பணம் இறங்கலா இருந்து அப்படின்னா எனக்கு உடனே போன் பண்ணுங்க ஸ்டோரி, நான் உடனே உனக்கு அனுப்பிக்கிறேன்
0: அப்படின்னு
1: பாரு. எனக்கு எது சரியில்லை அப்படின்னா எனக்கு போன் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டி போய் பாக்குறேன் அப்படின்னு. எனக்கு பல முறை என்னை அந்த மாதிரி கூட்டிட்டு போய் நல்லா ஹாஸ்பிட்டல் கொண்டு பாத்து
0: கூட்டி
1: இருக்காருங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: அவர் பேர் வந்து ராம்சாமிங்க, நான் சொல்றது துறைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த பக்கத்துல துறைன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் பேரு ராம்சாமி.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா. அவருக்கு வந்து நீங்க
1: நேற்று பிறந்த நாள் வாழ்த்து கூட நேற்று சொன்னாருங்க எனக்கு.
0: சூப்பர் சூப்பர். நேற்று உங்களுக்கு பிறந்த நாளாண்ணா?
1: நேற்று பிறந்த நாள். வானொலியில் சொல்லியிருந்தேன் முந்தான நாள்.
0: ஓகே, சத்யா சொல்லிருப்பாரு.
1: 14ஆம் தேதி பிறந்த நாள் நான் சொல்லியிருந்தேன், நீங்க சொன்னீங்களா என்ன நான் கேட்க மாட்டேன்.
0: நம்மை சுற்றியில சத்யா சொல்லியிருந்தாருண்ணா. திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டான ராமசாமி, அதாவது துரை அப்படின்னு சொல்கிற ராமசாமி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அப்படின்னா எனக்கு எல்லா டைம்லையும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணார். உனக்கு இன்னும் ஏதாவது உதவி வேணுமா என்கிட்ட தான் கேட்குறேன் கேளு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதே மாதிரி எல்லாரோட லைஃப்லையும் ஒரு ஃப்ரெண்டு வந்து இருப்பார்ல. ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார், அவங்களுக்கு நீங்கள் எதுக்காக நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேள்வியா வந்து இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: அதாவது முன்னாடிலாம் வந்து ஆடி ஒன்று அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேட்டூர் அணை இருக்குல்ல, மேட்டூர் அணையில் அந்த காவேரியோட அந்த ஆத்தங்கரையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குலதெய்வம் கோயிலில் வேண்டிக்கிட்டு பொங்கல்லாம் வச்சு பயங்கரமாக அந்த ஆடி ஒன்றை செலிப்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் மேட்டூரில் அந்த மாதிரி வந்து பெருசாக நடக்கலாம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நமக்கே வந்து தெரியும், சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் ஆடி 1 அல்லது ஆடி 18 வந்து செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலையில் மேட்டூர் இருக்குல்ல, மேட்டூர் அணை அந்த காவேரி கரையோரத்தில் பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் இன்னும் இருக்கும். ஆனால் போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் இருந்த அளவுக்கு இப்போது இந்த வருஷம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதனால அப்படின்னா, மேட்டூர் அணையில் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, ஸோ அதனால் இந்த வருஷம் ஆடி 1 பக்தர்களோட அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அங்கே வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு போகிற பக்தர்களோட எண்ணிக்கை அப்படின்றது இந்த வருஷம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடமே இப்போ வந்து ஒரு மாதிரி வெறிச்சோடி காணப்படுது. முன்னாடிலாம் வந்து பயங்கர திருவிழா கோலமாக இருக்கும், ஆனால் இப்போ வந்து லைட்டாக வெறிச்சோடி காணப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து தண்ணி இல்லாத ஒரே காரணத்தினால பக்தர்களோட வருகை அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, அவங்களுக்கு ஒரு விஷயத்துல நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இந்த தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த தெற்கான பீடபூமி பகுதியிலையும் இருக்கக்கூடிய நதிகளுக்கு எல்லாம் மூலம் வந்து வான்மலை தான். அந்த வான்மலை பெய்யும் போதுதான் அந்த நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த சேலம் திருமணி முத்தாறுமே மலை தான் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து எங்க தோன்றுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்க தோன்றுது அப்படின்னு திட்டமாக நம்ம வந்து உறுதியாக கூற முடியாது. ஏற்காடுனுடைய அந்த மலைப்பகுதியில சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அவைகள் வந்து சிறு சிறு அருவிகளாக இப்போ வந்து மழைக்காலங்களில் பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி தோன்ற இடங்கள் எல்லாமே அந்த நதிகளுக்கான ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து வான்மலையின் மூலமாக அவைகள் வந்து தண்ணீரை பெற்று சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளாக அங்கெல்லாம் தெளித்து அவைகளெல்லாம்

ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக ஒரு உருவம் எடுத்து சேலத்துக்குள்ள வருது. அப்படி வரும்போது இது இங்க தான் தோன்றுது, இந்த இடத்துல தான் தோன்றுது, இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடத்துல இது இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாய தோற்றத்தை இந்த நதி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான தோன்றுகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம். அது எங்க அப்படின்னு சொன்னா மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய்க்கு அருகில வெள்ளையப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த சிறு சிறு ஓடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நதியாக அந்த பகுதியில தோன்றி அவைகள் அப்படியே சேலம் சமவெளிய வந்து அடையுது. அந்த கணவாயிலிருந்து சேலம் சமவெளி அடையுது. இந்த இடம் வந்து நம்ம சொல்லலாம், அதாவது ஏற்காடு மலையினுடைய கிழக்கு சரிவு. அந்த சரிவுல வேடம்பட்டி மலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு. அந்த மலை பகுதியில தான் இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அது வந்து சில ஓடைகளோடு இணைந்து ஒரு ஒரே ஓடையாக இந்த வெள்ளையப்பர் கோயில் பகுதியில உருவெடுக்குது. உருவெடுத்து இப்படி அந்த திருப்பணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த வெள்ளையப்பர் கோயில் பக்கத்துல வரும்போது தான் அது வந்து ஒரு நதியாக ஒரு பிறவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அந்த பக்கம் வந்து சாலையும் இருக்கு. அதாவது கணவாயின்னு சொன்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடத்துல தான் இந்த சேலத்துக்கு வருவதற்கான ஒரு சாலையும் இருக்கு. அதனால இந்த சாலையின் பக்கத்திலேயே பாலங்கள் ஊடாக, அந்த சாலைக்கு நடுவுல அமைக்கப்பட்டது இந்த பாலங்களின் ஊடாகவும் இந்த நதியானது தன்னுடைய ஆரம்ப இடத்தை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நதி வந்து இப்படி தோன்றி வடக்கிலிருந்து சேலம் பகுதிக்குள்ள வந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. தெற்கு நோக்கி ஓடி அது வந்து அப்படியே சேலம் பகுதியெல்லாம் தாண்டி இப்படி போகும்போது அது வந்து தன்னுடைய தாய் நதியான காவிரியோட தஞ்சை இடையாற்று அப்படின்ற ஒரு பகுதியில அது இணையுது. நன்றி, வணக்கம்.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
0: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இப்போ நம்ம ஊரில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், 100%-ல் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, டிப்ரெஷனாக வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறீங்க அப்படின்னா, அதை வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது ஒரு 20-21 வயசில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு அது வந்து காமன் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க, நான் எப்படி பாருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கிறேன், நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க, நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், டிப்ரெஷனாக தான் பாருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு மன அழுத்தம்லாம் வந்து இருக்குது, அது ரிலேட்டடாக கவுன்சிலிங்லாம் வேணும் அப்படின்னா 1446 அப்படி இல்லைன்னா 104 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கவுன்சிலிங்கை அவங்க ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கவர்மெண்ட் எதுக்காக இந்த ஒரு விஷயத்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, டிப்ரெஷனாக வந்துருக்கிறாங்க, அதனால் தப்பான முடிவுகளும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த முடிவை வந்துட்டு கைவிடணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல வழியில் போகணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக தேங்க்யூ சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் ஓட 9787-0107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.

0: உங்க வீட்டு குட்டீஸ்களோட திறமைய உலகிற்கு காட்ட ஒரு சூப்பரான சான்ஸ்.
1: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் கலர்ஸ் கார்னிவல் 2026.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ப்ரீ கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக
0: டிராயிங் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், ஹேண்ட் ரைட்டிங் போட்டி
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் நாளை வண்டர் டைமண்ட்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில்.
0: பதிவு கட்டணம் வெறும் 130 மட்டுமே.
1: ஃபார் காண்டாக்ட் 9585500999 or 8056 07040.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எந்த விஷயத்தில் நீங்கள் நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க யார், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். கடக்கடை ருக்மணியம் தாதகத்தில இருந்து பேசுறேன்.
3: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சன்னி, எப்படி இருக்கீங்க நீங்க?
3: அருமையா இருக்கேன். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, நீங்க அவங்களுக்கு எந்த விஷயத்துல நன்றி சொல்ல வர்றீங்க?
4: குரு, நான் வந்து எனக்கு இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்டா யாரும் வச்சுக்க மாட்டேன்.
3: ஓகே.
4: யார்ட்டையும் மனம் விட்டு பேசவும் மாட்டேன். பேசினா கூட இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்டாவே இருப்பாங்களா இல்ல மாறி இருவாங்களான்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் ஒரு 98% தான் பேசுவேன். நான் பேச மாட்டேன்.
3: ஓகே.
4: ஏன்னா ஃப்ரெண்டுங்கள்ட்ட நாளைக்கு எளிமையாயிருவாங்க. ஓ, உன் நண்பனை காட்டு, உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னுட்டு கடைசியா அவங்களால நம்மளுக்கு நிறைய வம்புகள் வந்துடும்.
3: ஓகே ஓகே.
4: அதனால நான் அதிகமா ஃப்ரெண்டா வச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் அப்பப்போ எல்லாருக்கிட்டையும் பேசுறேன். யாருக்கும் எளிமை கிடையாது.
3: ஓகே.
4: ஃப்ரெண்டு தான், ஆனா எளிமை கிடையாது. மனம் விட்டு பேச மாட்டேன். உனக்கு வேணுமா, என்ன வேணும் இந்தா எடுத்துக்கோ அப்படிதான் சொல்லி முடிப்பனே ஒழிய எனக்கு வேணுமே உனக்கு என்ன பண்ற அப்படின்ட்டு நான் மறுப்பே பேச
3: மாட்டேன்.
4: ரொம்ப டீப்பாவே பழக
3: மாட்டேன்.
4: ஆமா, அதனால இருந்தாலும் எல்லாரும் நண்பர்கள்
3: தான்.
4: எல்லாருக்கும் ருக்மணி அம்மாவா நல்லா பேசுவாங்க அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு பேர் வாங்கி இருக்கிறேன். ஒளிய அஜோ அவங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது.
3: சூப்பர் சூப்பர்மா.
4: அதனால நான் வந்து பேசுவான், ஒரு ஏதாவது செஞ்சா தேங்க்ஸ் சொல்லுவான். தீந்து போச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. மனசளவுல தேங்க்ஸ் எல்லாம் கிடையாது. நாட்களவுலதான்
3: பேசுறேன். ரொம்ப நன்றி கால் பண்ணி.
4: குரு குரு கிட்டையும் அதே தான் ஃப்ரெண்டு.
3: தாதகா பட்டியில இருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க இப்படி ஒரு பதில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினையவே இல்லை. என்ன அப்படின்னா, நான் யார்ட்டையும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அளவுக்கு பழக மாட்டேன், என்னன்னா என்ன அந்த மாதிரி வந்து பழகுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட நிறைய சீக்ரெட்டான விஷயங்களை நான் பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நிஜமாலுமே கேட்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது நீங்களும் இதே மாதிரி ருக்மணி பாட்டி மாதிரியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787 107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம கூட இன்னொரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். இது வாலிப வயசு இளைய தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும் நம்ம நேயர்கள். திருப்பூர் மாவட்டம் மோர் ஆதவன்.
3: ஆதவன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கேண்ணா. எந்த விஷயத்துக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதான் இன்னைக்கு இது வாலிப விஷய நிகழ்ச்சியில தலைப்பு. சொல்லுங்க சொல்லுங்கண்ணா.
5: பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு தோழி தானுங்க. அவங்க எனக்கு எல்லாம் கல்யாணமா ரெண்டு பையன் இருக்கு, அவங்க எங்கேயே இருக்கு. நல்ல வேலை இல்லை அதுன்னு இருக்காங்க. நான் சொல்றேன் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணு வயசு இப்ப இங்க மூணு இருக்கிறாங்க பேர் தென்றலுங்க.
3: ஓகேண்ணா.
5: வீட்ல எல்லாம் அங்க போயிட்டு இங்க இருந்து போயிட்டு வந்துருக்கல, அவர் கணவர்ல இல்ல இறந்துட்டாரு. அந்த பெண்மணிக்கு மகன் மோசி வளர்ச்சிட்டு ஒரு பையன் அதுவும் இல்ல, தம்பியும் இல்ல, அவருடைய அந்த பெண்மணியினுடைய அப்பாவும் இல்ல. இந்த நிலையில சமாளிச்சு எப்படியோ கேன்சரால சிரமப்பட்டு இருக்கிற அவங்க அம்மாவை அந்த பொண்ணு பாத்துட்டு இப்பவும் இந்த நிலைமையில இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. பென்ஷன் வருது, அந்த அம்மாவுக்கு ஆஸ்தியா இருந்து தவறதுனால அவங்க அம்மாவுக்கு கணவருடைய மாந்தர் அதை வச்சு இந்த பொண்ணும் வருது. ஒரு காலத்துல டைப் வச்சிருக்கல, இவங்களும் 10 டைப் படிக்கிறாங்க, கிட்ட வச்சிருந்தாங்க, அதனால தெரியுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அங்க எல்லாம் இது பண்ணல, தேவையில்லாம நான் அங்க இல்ல இந்த மாதிரி உறுதியான பழக்கம் தான். அதாவது போன்ல இந்த மாதிரி இருக்கிறனால போன் பேசினா ஏதோ ஆறுதல் சொல்லுவது உண்டுங்க. அந்த வகையில் இவ்வளவு சமாளிச்சு ஒரு உலகத்துல ஒரு பெண்மணி வாழ்றதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. அதனால அவங்களுக்கு இது எல்லாம் சமாளிச்சு வாழ்றாங்களா, அவங்களுக்கு தேங்க்யூன்னு அவங்களுக்கு தான் நான் சொல்ல
3: முடியும்.
5: அவ்வளவு சங்கடமா நேர்ந்து நிலைமையிலே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்க அம்மாவும் பாத்துக்கிட்டா அது பெரிய காரியம் அல்லவா.
3: அதான் அதான்
5: அதனால அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்றேங்க. குரு வீட்டு நல்லா இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரும் ஊருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், தாங்கி வாழணும்.
3: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. திருப்பூர்ல இருந்து ஆதவனா கால் பண்ணி அவரோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: Dite Zona FM. குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: அக்கா அக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
3: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
4: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
3: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: என்னமோ, சரி வாங்க போலாம்.
3: ஹே அங்க பாரு, யானை, சிங்கம், இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
4: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
3: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
5: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
4: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
3: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
5: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
6: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
7: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு
8: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
9: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
8: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
9: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
8: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
7: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
8: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
7: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
9: சோனா எஃப்எம் 107.8
10: இது வாலிப வயசு.
11: என்ன இது வாலிப வயசு?
12: நாம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறமா நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட ஒரு புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் தான் இருக்கிறாரு. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூடியூப் சேனலுக்கான கிரியேட்டர் நம்ம தாமு பிரதர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் அவரோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, ரெகுலராக ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நாமளே போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல, அந்த மாதிரியான ஃபீல் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம தாமோதரன் ப்ரோ தான் நம்ம கூட வந்து இணைஞ்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க?
13: நீங்களா இருக்கீங்களா?
12: செம்மையாக இருக்கும் பிரதர். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு?
13: போயிட்டுருக்கு பிரதர்.
12: ஓகே பிரதர், உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேர்களுக்காக பிரதர்.
13: என்னோட பேர் தாமோதரன். சேலம்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க காக்காப்பிலேருந்து வரேன். நான் சோசியல் மீடியாவில் தாமு மிராக்கல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
12: சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ இந்த பேஜுக்கான பேரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, இந்த பேரை நீங்கள் எப்படி வச்சிங்க? இதுக்கான வரலாறுகள் ஏதாவது இருக்கா?
13: ஆக்சுவலி இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து ரேடியோகிராஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ரூம்மேட் வந்து தமிழிலும் சொல்லிட்டு கோவிட் டைம்ல லீவுக்காக ஊருக்கு போயிருந்தாரு. அவர் அந்த டைம்ல தமிழ் ட்ரெண்டிங் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அகைன் கோவிட் லீவ் முடிஞ்சு வந்து நாங்கள் ஒன்னா ரூம்ல மீட் பண்ணப்போ இந்த மாதிரி யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டோலாம் காமிச்சாரு. அப்போ சும்மா ரூம்மேட் தானே, உங்களுக்கு போட்டியா நானும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி உன்னுடைய இதை நான் உடைக்கிறேன்னு சொல்லி சும்மா காமெடியாக பேசிட்டு.
12: சூப்பர் சூப்பர் பிரதர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேஜ்லாம் டெவலப் பண்ணி இவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நினைக்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரதர். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்மளோட இன்னைக்கு ஒரு புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் தாங்க இணைஞ்சு அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டுருக்காரு. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமு மிராக்கல் மீடியா இந்த சேனலுக்கான கிரியேட்டர் நம்ம தாமோதரன் ப்ரோ தான். இவர் யூடியூப்பில் ரெகுலராக ட்ராவல் வாக்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவார். இவரோட ட்ராவல் வாக்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரோட ட்ராவல் வாக்ஸ்லாம் வந்துட்டு நாமளே போய் ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து தெரியும். ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி இது வாலிப நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த நேம்க்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, அது என்ன ஆனிச்சு?
3: அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுக்காக அப்படியே போக போக கவர்மெண்ட்ல ஒர்க் கிடச்சி பொள்ளாச்சிக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு 8 hours டியூட்டி இருந்தாலும் எனக்கு டைம் கொஞ்சம் நிறையா கிடச்சிது. அப்போது சரி ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி தமிழம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஏப்புறம் காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்போ சொல்லிட்டு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சேன். அந்த ட்ரை பண்ணுவோன்னு பேர்ல வந்து இந்த யூடியூப்ல பிளாக் ஷிப் டீம்ல வந்து ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேர் வேணாம்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்க அவர் தமிழ் ட்ரெண்டிங் மீடியா வச்சிருந்தாரு. நான் மிராக்கல் மீடியான்னு வச்சேன். மிராக்கல் மீடியான்றதும் ஆல்ரெடி சேனல் இருந்தது. சரியா நம்ம பேரை சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாமும் மிராக்கல் மீடியான்னு வச்சதுதான் அந்த பேர்.
0: சூப்பர் ப்ரோ, அந்த நேம்க்கான ரீசன் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஏஆர் ரகுமான் கிட்ட இருந்து மானை ஓட்டிட்டு வந்து இளையராஜா கிட்ட இருந்து இளைய பறிச்சு வச்ச மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நேம்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கான வரலாறு இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து தெரியல. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா கிரியேட்டரான தாமோதரன் ப்ரோ இருக்கார் இல்லை, இவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டார். அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் அவங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார், அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸை சொல்லுவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதவனண்ணா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டையிலேருந்து ருக்மணி பாட்டி, மேட்டூர் குளத்தூர்லேருந்து சரோஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயபிரியாவுமே வந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து ஆச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடாபாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீக்கெண்டை செம்மையை என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அள்ளி அள்ளி அன்பை கொடுத்த நீங்க உங்க மனசுக்குள்ள ஏங்கின ஒரு சின்ன அன்பு உங்களுக்கு கிடைச்சதா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. அன்பு, இந்த அன்பு யாருக்கிட்ட தாங்க இல்லை, அம்மா கிட்ட இருக்கு, அக்கா கிட்ட இருக்கு, தங்கச்சி கிட்ட இருக்கு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு மனைவி கிட்ட இருக்கும், அதன் பிறகு குழந்தை வந்தா குழந்தை கிட்ட இருக்கும். இந்த மாதிரி அன்பு அப்படின்றது பெண்கள் மத்தியில பரவி கிடக்குது ஆண்களுக்கு. ஆனா பெண்களுக்கு அப்படியே திருப்பி பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த அன்பு கல்யாணத்துக்கு பிறகு கணவர் கிட்ட கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். கிடைக்கலன்னா அது கிடைக்கல அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைகள் இருக்காங்க, நம்மளோட பையனோ பொண்ணோ இருக்காங்க, அவங்க கிட்ட கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்டயும் அந்த அன்பு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையில ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய வாழ்க்கையில மட்டும் அன்பு கிடைக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு கிடைக்காத மாதிரியே இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கான நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட, உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காத அன்பு என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா பொதுவா அன்புங்கிறது ஒரு எல்லாருமே இயங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த உலகத்துல நாம மத்தவங்க மேல வைக்கக்கூடிய அன்பை விட அவங்க மேல நாம காட்டக்கூடிய அன்பு தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா பல நேரங்கள்ல நாம எதை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அது நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது, ஒரு ஏமாற்றமா இருக்க ஆரம்பிக்கும். இது பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். கிடைக்காத அன்பு அப்படின்றது வந்து ஒரு தீராத தாகம் மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையில இருக்கும். சின்ன வயசுல ஆண் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு கூட பெண்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா குறைவா தான் இருக்க ஆரம்பிக்கும். ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெண் பிள்ளையா இருந்தாலும் அது தான் பிள்ளை அப்படின்னு ஏன் நினைக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியுமே எனக்கு வருது. ஏன்னா பெண்களுக்கு வந்து சுதந்திரம் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆண்களுக்கு சுதந்திரம் இருந்த அளவுக்கு அன்பு இருந்த அளவுக்கு பெண்களுக்கு குறைவா தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அன்பு கணவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அன்பும் கூட கணவர் கிட்ட இருந்து கிடைக்காது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கணவர் வந்து எப்பயும் நினைக்கக்கூடிய ஒரு ஒண்ணுதான், வேலைக்கு போகணும், குடும்பத்துக்கு நல்ல சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே அதிலே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம கிட்ட அன்பா பேசிட மாட்டாரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுவுமே கிடைக்காது. அவங்களை பொறுத்த வரைக்கும் சமையல் செய்யறவங்களா குடும்பத்தை பாத்துக்கிறவங்களா மட்டும்தான் பெண்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பெண்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி பெண்களுக்குள்ளயும் ஒரு அன்பு அப்படின்றது தேவைப்படுது. அந்த அன்பு கொடுத்தா அவங்க இன்னும் நல்லா குடும்பத்தை பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயும் வந்து குறைவா இருக்கு. இது ரீசன்ட் டைம்ல எனக்கு நடந்த ஒரு விஷயம், அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து இது எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாரையும் உயிரா நேசிச்சு அவங்களுக்கு நீங்க அன்பு கொடுக்குறீங்க, ஆனா அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில அன்புன்றது வந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த அன்பு அப்படின்றது கிடைச்சிடும். ஆனா பெண்களுடைய வாழ்க்கையில உண்மையான அன்பு பல பெண்கள் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அது கிடைக்காத ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா வச்சிருக்கேன். மறக்காம கால் பண்ணுங்க பெண்களே, 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த அன்பு எனக்கு கிடைக்கவே இல்லை, இந்த ஏங்கன ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நாங்க ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
1: அதுவும் சொல்லுவனே, டேஸ்டியா யம்மியா ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
0: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
1: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள் சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
0: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
1: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
0: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
1: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் நிறைந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்துல தனக்கான ஒரு அடையாளத்தை பிடிச்சு அதுல முன்னேறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வெளியில வந்து பேசும்போது அது பேசும் பொருளா ஆக ஆரம்பிக்குது, விவாதங்களுக்கு உள்ளாக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பல திறமைகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட சின்ன வயசுல இருந்தே இசையின் மேல ஒரு அதீத ஆர்வம் இருந்ததுனால கர்நாடக இசையை வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய 15 வயசுல இருந்தே திரைத்துறையில பாடி அவங்களுடைய கலை பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு சவால்களும் இருந்திருக்கும் இல்லையா? என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது அப்படின்னா, தென்னிந்திய திரைப்பட துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, பல தசாப்தங்களா புகழ்பெற்ற பல மூத்த வீராங்கனைகள் மற்றும் பிற மாநில பாடகைகள்லாம் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்த ஒரு காலகட்டத்துல இவங்க வந்து அவங்க கூட போட்டி போட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஒரு சிறந்த பாடகையா மட்டும் இல்லாம அதே சமயம் முன்னணி நடிகைகளுக்கு வந்து துல்லியமான டப்பிங் கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு சவாலா தான் இருந்திருக்கு. அதையுமே வந்து இவங்க கடந்திருக்காங்க. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல அவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணமா என்ன மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுடைய ஆடை சுதந்திரத்தை பத்தி ஒரு பொதுவெளியில வந்து எல்லாரும் கருத்துக்கள் தெரிவிக்கிறத வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் அப்படின்னு வரும்போது பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு விஷயம் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து விவாதத்துக்கு உள்ளாக ஆரம்பிக்குது. ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கான சுதந்திரம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது, ஆடை சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா பெண்களுக்கு ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுத்தி இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இந்த சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னும் போது அது தவறா போர்ட்ரேட் பண்ண உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாமே இல்லாம நம்மளால இருக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை கடந்து வர முடியும் அப்படின்றதையும் வந்து இவங்க பேசிருக்காங்க. இவங்க பேசிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண் சுதந்திரம் அப்படின்றத பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த பெண் சுதந்திரத்தை பேசுறதையும் தாண்டி பெண்கள் அவங்களுடைய ஆடைகளை அணியிறாங்க அப்படின்னு போது அதையுமே வந்து சுதந்திரமா இருக்க ஆரம்பிக்கணும். அவங்க அணியக்கூடிய ஆடையை பத்தி நாம ஏன் தவறா பேசணும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே துணிச்சலா வச்சிருக்காங்க சோசியல் மீடியாக்கள்ல. இதுதான் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து விவாதத்துக்கு ஒரு மையப்புள்ளியா அமைஞ்சிருக்கு. அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிட்டோம், அது அடுத்த கட்டத்துக்கு மாறி பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பு எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து கண்டிப்பா பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்குள்ளயுமே வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு இருக்கும். பெண்கள் இப்படிதான் இருக்கணும், பெண்கள் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரியான ஆடைகளை தான் அணியணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளயுமே இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போலவா, போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இத பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: The Sona FM.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலு. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் முழுக்க பெண்கள் எப்படி சுகாதாரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள் எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்திருந்தேன் இல்லையா. அதுல ஒரு 6 கோல்டன் ரூல்ஸ் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பெண்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளா இருக்க ஆரம்பிக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். முதலாவதா வந்து, பெண்கள் வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு காலணிகளை வந்து கலட்டி வைக்கிறீங்க அப்படின்னும் போது அது ரொம்ப உங்களுடைய ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்களை கழுவிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வர்றது அப்படின்றது அதுவுமே ரொம்ப உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்குமே வந்து சுகாதாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பெண்களுடைய பழக்கமா வந்து மாத்திக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உடனே வந்து கிச்சனுக்கு போகக்கூடிய பழக்கம் அப்படின்றது பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. வந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வருவாங்களா, மோஸ்ட்லி வெளியில போயிட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உடனே வந்து கிச்சன்ல தான் போய் வைக்க ஆரம்பிப்பாங்க. சோ அங்க தான் காய்கறிகள் வைக்கிறதுக்கான இடம் இருக்கு அப்படினும் போது அங்கலாம் வைக்கறாங்க அப்படினும் போது முதலாவதா அங்க தான் போக ஆரம்பிப்பாங்க. அப்போ போகும்போதே அவங்க வந்து கை கால்கள் எல்லாம் கழுவிட்டு போறாங்க அப்படினும் போது குழந்தைகளுக்கும் இல்ல அந்த காய்கறிகள் எடுத்துட்டு போறாங்க அப்படினும் போது அதுலயுமே கிருமிகள் ஒட்டாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி வந்து காய்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படினும் போது உடனே போயிட்டு நீங்க அந்த காய்கறிகள் எல்லாம் மஞ்சத்தூள் அப்படினா உப்பு போட்டு நீங்க வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கு அப்புறமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சீங்க அப்படினா அந்த காய்கறிகள்ல இருக்கக்கூடிய கிருமிகளும் வந்து உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. அதையும் வந்து பெண்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய காலணிகளை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஷூலாம் இருக்கு அப்படின்னு போது அதெல்லாம் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா கிருமிகள் எல்லாமே வந்து அழியறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த நைலான் சாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தவிர்த்துட்டு வியர்வை உறிஞ்சக்கூடிய 100% காட்டன் இருக்கக்கூடிய அந்த சாக்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி தினதினமும் இந்த சாக்ஸ் எல்லாம் துவைக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பாதங்களில் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னும் போது இல்லை ஷூக்களை கொஞ்சமாக வந்து இந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் தூவி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஈரப்பதத்தையும் கெட்ட வாடையும் வந்து யதார்த்தமாக உறிஞ்சக்கூடியது இந்த பேக்கிங் பவுடருக்குலாம் இருக்குது அப்படின்னு போது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய பசைகள் கொண்ட பிளாஸ்டிக் செருப்புகள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கால்களுக்கும் உங்களுடைய கால்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த குதியங்காலுக்குலாம் வந்து குஷன் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய செப்பல்கள்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்போது அது உங்களுடைய சுகாதாரத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு விரல்கள் இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் ஈரப்பதத்தையும் வந்து துடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராது. ஒரு கட்டத்துக்கு மேலே கால்கள் இடையில அந்த விரல்களுக்கு இடையில வரக்கூடிய புண்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வராமல் இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க நேரலை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல கூடிய பெண்கள் பேசுறதுக்காக கண்ணம்மா பகுதி தான். சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரண்யாக்கா. சோ சரண்யாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் செவாப்பேட்டையில வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கான கிட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸஸ் தயாரிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சரண்யாக்கா ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை நாம தொடர்ந்து பேச போறோம். சரண்யாக்கா வணக்கம் அக்கா. அக்கா, நீங்க வந்து இப்போ சோஷியல் மீடியாலாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சோஷியல் மீடியால ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கீங்க, அது மூலமா வந்து ஃபாலோவர்ஸ் அப்படின்றதையும் தாண்டி உங்களுடைய கஸ்டமர் வந்து நீங்க அடுத்தடுத்து ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது இப்போ உங்களுடைய ஷாப்பையும் பாத்துக்கணும
4: ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியல. நானே வந்து இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தா எனக்கு ஒரு மந்த்லி 2 orders 3 orders அப்படி மட்டும் வரும். எனக்கு போக போக வந்து ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பி, பட் வந்து நாங்க வந்து அப்ப யாரையும் ஆள் எடுத்து பண்ணல, எல்லாமே நானே தான் ஹேண்டில் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவோம், கஸ்டமர்ஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணணும், ஸ்டிச்சிங்கும் நானே தான் பண்ணணும், மெட்டீரியல் சோர்ஸ் பண்ற டைம் அவரு கூட வருவாரு, மத்த எல்லாமே நானே மேனேஜ் பண்ணணும், டிசைனிங் பண்ணி பேட்டர்ன் போட்டு எல்லாமே பண்ணணும். சோ ஒரு நாளைக்கு ஒரு 3 dress ஸ்டிச் பண்ணிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு நம்ம பண்றோம் போது ஒரு ஸ்டேஜ்ல நான் எக்ஸாஸ்ட் ஆனேன். அந்த டைம் நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற

0: பர்டிகுலரா நம்ம இப்படி டெலிவரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும், என்னன்னா நம்ம இப்போ அதர் ஸ்டேட் ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு இன்சைட் தமிழ்நாடு வந்து நம்ம லேட்டரா டெலிவரி பண்ணிக்கலாம். ஏன்னா டெலிவரி ரீச் ஆகிறதையும் நம்ம பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது எனக்கு அது கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. பட் அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள்ங்கிறது கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு லைட்டா டைம் எடுத்துக்கிச்சு.
1: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. சவால்கள் ஆரம்பத்தில் எனக்கு இருக்க ஆரம்பிச்சது, அது எல்லாத்தையும் நான் கடந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோசியல் மீடியா தான் வந்து எல்லாரோட கையிலயும் இருக்குது. அந்த சோசியல் மீடியாவை நம்ம தொட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ப்ராடக்ட் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அதையும் நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அந்த ஆர்டர்ஸ் வரது, சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணணும், அந்த ஆர்டரை ட்ராக் பண்ணணும். நீங்களும் வந்து பிசினஸ்க்கு அதாவது உங்களுடைய துணியெல்லாம் தைக்க ஆரம்பிக்கணும், குழந்தைகளுக்கான துணி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதையும் தைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்போது ஆரம்பத்தில் சவால்களாக தான் இருக்க ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு நான் அதை கரெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் இப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமும் அதுவும் மாறி இருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்போது ரொம்ப சூப்பரான விஷயம். தொடர்ந்து நாம இந்த மாதிரி சரணையா காட்டா இன்னும் என்னென்ன சவால்கள் கடந்து இப்போ இங்கே இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சிட்டியில் வளர்ந்த பொண்ணு,
1: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன்.
0: இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
2: அதெல்லாம் ஆகும்.

0: 7.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
1: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரண்யாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சரண்யாக்கா சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல எனக்கு சவால்களா தான் இருக்க ஆரம்பிச்சது, ஆனா நான் இப்போ அதெல்லாத்தையும் கடந்து நான் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு போது, திருமணத்துக்கு முன்னாடி அம்மாக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு போது, அவங்க வந்து புதுசா ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னு போது என்ன பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதை இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிச்சு, இப்போ எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும், எதை கரெக்டா பண்ணணும், எதை எந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ற வரைக்கும் அம்மாக்கள்லாம் வந்து பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோட வாழ்க்கையிலுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தது, சவால்களாக இருந்தது, எல்லாத்தையும் கடந்து நான் இப்போ சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்றத சரண்யாக்கா சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். சரண்யாக்கா, இப்போ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு போது, ஒரு கட்டத்தில் நீங்க மேனேஜ் பண்ணாலும் நீங்க மட்டுமே இந்த ஒர்க் டைலரிங் ஒர்க்ல இருந்து எல்லா ஒர்க்குமே நீங்க பண்றீங்க அப்படின்போது, சோ ஒரு துணியை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா அதுல நிறைய டிசைன்ஸ் நீங்க சொல்றீங்க, எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குன்றீங்க. சோ அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
4: எவ்வளவு நேரம் ஆகும்னா, அது மைண்ட்ல எப்பயுமே எப்படி இருக்கும்னா, அந்த பிசினஸ் குள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு சொல்றாங்கல்ல, 9-to-5 ஜாப்னா 9-to-5 முடிஞ்சிரும், பிசினஸ் பண்றோம்னா அது 24. ஆக்சுவலா தூங்கும் போது கூட ஏதோ ஒரு டிசைன் மைண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் ஒரு ஷாப்புக்கு போறேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் எதுக்கோ போயிருப்பேன், பட் என்னோட கவனம் வந்து அந்த ஃபேப்ரிக் பக்கம் போயிடும். அப்பவே யோசிச்சிருவேன், இந்த ஃபேப்ரிக்ல இந்த டிசைன் பண்ணா நல்லா இருக்கும், அது இந்த ஏஜுக்கு ஷூட் ஆகும் அப்படிங்கிற யோசனை வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் நியூவா பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த ட்ரெஸ் பண்றதுக்கு ஒரு 4 hours டைம் எடுத்துக்கும். ஒரு 2 years கிட்ஸ்க்கு நான் பண்றேன்னா 4 hours டைம் எடுத்துக்கும், இல்ல 1 day கூட எடுத்துப்பேன். கொஞ்சம் பொறுமையா இந்த இடத்துல ஸ்லீவ் இப்படி வைக்கலாம், இந்த இடத்துல இப்படி வச்சா குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், இமேஜின் பண்ணி பண்ணி பார்க்கும் போது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நான் இப்போ அந்த ட்ரெஸ் ஒரு 2 times ஸ்டிச் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு 2 hours. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் ஒரு ட்ரெஸ் தப்பேன், ஃபுல் ஃபிளெஜாக உட்காந்து தைக்க மாட்டேன். இதை தான் நான் என்னோட ஓன் பிஸ்னஸ் பண்ணும் போது நான் இதை எனக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டது என்னன்னா, ஃபுல்லாக உட்காந்து பண்ணணும்னு இல்லை, என்னோட கன்வீனியன்ட் டைம் நான் ஏற்ற மாதிரி பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, குழந்தைங்களாம் தூங்கினதுக்கு அப்புறம் 2 o'clock எந்திரிச்சு தப்பேன், ஏன்னா அந்த டைம் எந்த சவுண்டும் இருக்காது. ஸோ அப்போ ஒரு 2 dress தைக்கிறது, அந்த மாதிரி மினிமம் ஒரு நாளைக்கு. இப்போ சொல்லுவாங்கல்ல டெய்லர்ஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10 dress தைச்சோம், அந்த மாதிரிலாம் தைக்க மாட்டேன். 3-4 dress தைப்பேன். என்னால் இந்த டைம் லைன் குள்ளார, இப்போ தீபாவளி சீசன் வருதுன்னா இந்த டைம் லைன் குள்ளார என்னால் இவ்வளோ ட்ரெஸ் தான் டெலிவரி பண்ண முடியுதுன்னா அவ்வளோ ஆர்டர்ஸோட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்.
3: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. அவங்களுடைய சாட்டிஸ்ஃபிகேஷன், அதாவது என்கிட்ட வாங்கக்கூடிய துணி வாங்குறாங்க அப்படின்போது அவங்களுடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 3 தான் கரெக்டாக நான் வந்து அது கரெக்டாக தச்சு முடிக்கணும். ஆரம்பத்தில் டைம் அதிகமாக எடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆல்ரெடி பண்ண டிசைனாக இருக்குது அப்படின்போது அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 dress தான் நான் தைக்க ஆரம்பிப்பேன். அதோட ஆர்டர் எல்லாத்தையும் பார்க்கறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். எனக்கு பிடிச்ச நேரத்தில் தான் நான் வேலையை தொடங்க ஆரம்பிப்பேன் அப்படின்றத அக்கா வந்து பண்ணுறது ரொம்ப சூப்பரான விஷயம். சூப்பர்க்கா, நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பேசியிருக்கீங்க, ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9-7-8-7-7-0-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போகலாம் நேயர்களே. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலுக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம ஒரு ராக் ஸ்டார் கூட தான் பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் குட்டி கதை ஒன்று சொல்லுவேன் இல்லையா. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லி எதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணாலும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் கதை மூலியமா சொன்னாலும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. சோ அதனால நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மழை வரும் முன் எறும்பு. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல எறும்பு கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த எறும்பு கூட்டங்களோட தினசரி வேலை என்னன்னா தங்களோட உணவை சேர்த்து வைக்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை காலம் வரப்போகுது இல்லையா. சோ அதனால தங்களுக்கான உணவை முன்கூட்டியே சேர்த்து வச்சுப்பாங்க. அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு எறும்புகளுக்குமே இதுதான் வேலை. சோ அந்த கூட்டத்தை டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருந்த புழுக்கள் என்ன பண்ணுச்சுங்கன்னா இந்த எறும்புல இருந்து ஒரே ஒரு எறும்பு மட்டும் தனியா கூப்பிட்டு அந்த எறும்பு கிட்ட கேட்டுச்சு, ஏன் நீங்க எல்லாரும் டெய்லியுமே வேற வேலையே இல்லாம சாப்பாடு சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, இதுதான் உங்களோட வேலையே வா, இப்பவே இவ்வளவு சிரமப்படுறீங்க, அன்றாட உணவு மட்டும் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா இருக்க மாட்டீங்களா, என்ஜாய் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே அந்த கூட்டத்துல இருந்த எறும்பு என்ன சொன்னுச்சுன்னா, என்னதான் இப்போ நம்ம ஜாலியா இருந்தாலும் பிற்காலத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். சோ அதனால முன்னாடியே நம்ம கொஞ்சம் நம்ம உடம்பு வருத்தி வேலை செஞ்சு வச்சுட்டோம்னா அப்புறமா நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம். இப்ப அப்புறமா எங்களுக்கு உணவை தேடி போகணும் அப்படின்னு அவசியமே இல்ல, நாங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய உணவையே நாங்க வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்டுட்டு அந்த புழு வந்து எறும்பு கூட்டத்தை பார்த்து சிரிச்சுச்சு. ஆனா அந்த எறும்பு கூட்டம் அது எதையுமே கண்டுக்காம அவங்களோட வேலையை தினமுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அதே மாதிரி அடுத்த வாரம் காட்டுல பயங்கர மழையும் புயலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த புழுக்கள் கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா சாப்பிட சாப்பாடு இல்லாம தங்கறதுக்கு இடம் இல்லாம மழையில நனைஞ்சிட்டு பசியோட நின்றுட்டு தவிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த எறும்பு கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க கிட்ட இருந்த உணவுகளை கொஞ்சோண்டு கொடுத்து அந்த புழுக்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் புழுக்களும் புரிஞ்சுக்கிச்சு, ஓகே முன்னாடியே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது, இனிமே நாங்களும் அதே மாதிரியே பண்றோம் அப்படின்னு சொன்னிச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தள்ளி போடவே கூடாது. அப்புறமேட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்பவே அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு தேடி எடுத்து வச்சுக்கணும், அதுதான் நல்லது. ஓகேவா குட்டீஸ். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு, அவரு கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: யான் ஜெஃப்ரி.
1: ஜெஃப்ரி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3rd.
1: சூப்பர் சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: கவி பாரதி.
1: உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஓகே, யார் யாரெல்லாம் அது?
2: விட்டிடேஸ், வெற்றி,
1: அப்புறம்
2: மகிழன், சுதன், தீபன் ராஜ், பரணி, கமலேஷ்.
1: ஓஹோ, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிக்கிட்டு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட் பேர் மட்டும் சொன்னீங்களா? சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஜெஃப்ரி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். எந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரியான் ஜெஃப்ரி தான் ரொம்பவே சூப்பரா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூடயுமே பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா, ஆனா அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? நியூட்ரிஷனிஸ்ட் சங்கீதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டா எப்படி ஹெல்த்தியா கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாம சாப்பிடுற விஷயத்துல பேரண்ட்ஸ்க்கு காமனா இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா நியூட்ரிஷனிஸ்ட் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் சங்கீதா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். மேம் வணக்கம். மேம், மேம் குழந்தைங்களுக்கு காலை உணவா என்ன கொடுக்கலாங்க மேம்? இப்போ அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு ஸ்கூல் போற அந்த ஹரிபரியில கிளம்புவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்த்தியாவும் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டொமக் பில்லிங்கான டிஷ்ஷா நம்ம எதை கொடுக்கலாங்க மேம்?
7: காலை உணவு வந்து ஆவியில வேக வச்ச உணவு நம்ம சொல்வோம் இல்லையா, இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி கொடுக்கலாம். சப்போஸ் அந்த குழந்தை நல்லா சாப்பிடுவான் அப்படின்னா அவன் வேகமா, சில குழந்தைங்க மெதுவா சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க வேகமா சாப்பிடுவாங்க. ஸோ எப்பவுமே மார்னிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக தான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வடை மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வெறும் தோசைக்கு பதில் அதில் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி ஒரு தோசை அந்த குழந்தை சாப்பிட்டாலே அதுக்கு தேவையான நார் சத்துலேருந்து இரும்பு சத்துலேருந்து கால்சியம் சத்து எல்லாமே கிடைக்கும். அதே சாதா இட்லி தோசையில் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. இந்த மாதிரி அடை ஃபார்மில் நிறைய கொடுக்கலாம். பருப்படை ஒரு நாள், பச்சைப்பயிறு அடை ஒரு நாள் தரலாம், முருங்கைக்கீரை அடை இல்லை கருவேப்பிலை தோசை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரியான உணவுகள் வந்து ரொம்ப திடமாகவும் இருக்கும், அந்த குழந்தைக்கு பசியும் எடுக்காது, நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
6: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே காலையில் என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இல்லையா பேரண்ட்ஸ், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான வியூ கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை இந்த நாளைக்கு கொடுக்கலாம், இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியாலஜிக்கு வந்திருப்பாங்க. இனிமே கரெக்டாக மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை எப்படி ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் கேட்கணும்னா கண்டிப்பாக கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதோட இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோன் எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க 9787707178 அப்படின்ற சோனா எஃப்எம் நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈர கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரியான் ஜெஃப்ரி கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலுக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ ரியான் ஜெஃப்ரி கூட பேசிடலாமா? ரியான், உங்களுக்கு ஸ்கூல்ல ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஒரு ரைம்ஸ் ஒன்னு சொல்றீங்களா?
4: ரைம் சொல்லி தரல.
3: எனது ரைம் சொல்லி தரலையா? சொல்லி தரலையா இல்ல நீங்க மறந்துட்டீங்களா? சரி ஓகே, அதை விடுங்க. டேபிள்ஸ் சொல்றீங்களா? 2, 4, 2, 3, 6, 2, 4, 7, 2, 5, 7, 10, 2, 6, 2, 1, 2, 7, 14, 2, 8, 16, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 14, 2, 8, 16, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, 9, 18, 2, 10, 17, 2, ஏன் சித்ரா மிஸ் ரொம்ப பிடிக்கும்
4: தெரியல.
3: தெரியலையா? தெரியாமலே சித்ரா மிஸ் ரொம்ப பிடிக்குதுப்பா இவருக்கு. சரி, அப்போ வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
4: மம்மி.
3: மம்மி? ஏன் மம்மி ரொம்ப பிடிக்கும், அதுக்கும் தெரியலன்றாதீங்க.
4: அப்பா அம்மா அடிச்சா நான் அப்பா அடிப்பேன்.
3: ஓஹோ, அப்படி. சரி, ஓகே ஓகே. சரி, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் எங்கேயாச்சும் போறீங்களா? எந்த கிளாஸ் போறீங்க?
4: கராட்டா கிளாஸ்.
3: ஓஹோ, சூப்பர் சூப்பர். சரி, நீங்க கராட்டையில இப்போ என்ன பெல்ட்?
4: எல்லோ.
3: எல்லோ பெல்ட். வாவ், சூப்பர் சூப்பர். சரி, நீங்க ட்ரிப் எல்லாம் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா?
4: எங்க?

0: எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: ஏற்காடு, மேட்டூர், ரெண்டு இடத்துக்கு போயிருக்கோம்.
0: ஓஹோ, சரி. இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
1: மேட்டூர்.
0: மேட்டூர். ஏன் மேட்டூர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
1: நிறைய விளையாட்டுக்கு இருந்துச்சு.
0: ஓஹோ, அப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே விளையாண்டு வந்திருப்பீங்க. சரி, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் ஜெஃப்ரி?
1: ரெட்.
0: ரெட். சூப்பர் சூப்பர். ரெட் கலர்ல டிரஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்ப டாய்ஸ் என்ன டாய் வச்சிருக்கீங்க?
1: ரிமோட் கார்.
0: ரிமோட் கார். சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு தங்கச்சி தம்பிலாம் இருக்காங்களா? யார் அது?
1: தங்கச்சி.
0: ஓஹோ, தங்கச்சி. சரி, நீங்களும் தங்கச்சியும் வீட்ல விளையாடுவீங்களா ஒண்ணா சேர்ந்து? விளையாட மாட்டீங்களா? அப்புறம்
1: நான் அடிப்பேன் தங்கச்சி.
0: அடிப்பீங்களா? ஏன்?
1: அவ என்ன அடிச்சிட்டே இருக்கான்.
0: அது சரி, இப்போவே பதிலுக்கு பதிலா? சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: வெல்கம்.
0: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி. என் கூட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரியான் ஜெஃப்ரி தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. ரியான் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-707-8 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, ஓகே. நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ஸ்கூல் விட்டு வருவாங்க இல்லையா, அப்போ பயங்கர பசியோட இருப்பாங்க, அந்த டைம்ல இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டும் அது மட்டும் இல்லாம ஹாப்பியாவும் சாப்பிடுவாங்க. அப்படி என்ன ரெசிபின்னு கேட்டீங்கன்னா பனானா பான்கேக் தான். இந்த பனானா பான்கேக்ல பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கு, அதோட குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டாவும் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ரெசிபியை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சரி, ஓகே. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன், நீங்களும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பழுத்த வாழைப்பழம் 2, அடுத்ததா மைதா 1 கப், பால் 1/2 கப், அதுக்கப்புறமா சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன். சர்க்கரைக்கு பதிலா நம்ம வந்து தேன் கூட இதுல வந்து சேர்த்துக்கலாம், அப்படி இல்லனா நாட்டு சர்க்கரை கூட இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா உப்பு 1 சிட்டிகை அளவு, பேக்கிங் பவுடர் 1/4 டேபிள்ஸ்பூன், நெய் அப்படி இல்லனா வெண்ணெய் தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரான பனானா பான்கேக் எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப சொல்றேன், நீங்களும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த பேட்டர் தயார் பண்றது தான் இதுல ஒரு முக்கியமான வேலையே. இந்த நேரத்துல தான் நம்ம மைதா, அப்புறமேட்டு நாட்டு சர்க்கரை, லைட்டா உப்பு, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்ச அளவு அந்த வாழைப்பழம் மிக்ஸ் கூடயே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா கலந்துடணும். அது கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் செட் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. அது ஒரு 1/2 மணி நேரத்துல சூப்பரா செட் ஆயிடும். அப்படி செட் ஆனதும் பேன்ல அப்படியே சின்ன சின்னதா நம்ம வந்து தோசை ஊத்துவோம் இல்லையா, அந்த மாதிரியே சின்ன சின்னதா பேன் கேக்க ஊத்தி முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரா செம்மையா இருக்கும். ஆக்சுவலா நம்ம இதுல மைதா ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ அதனால ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து லோ பிளேம்ல வச்சு வேக விட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். வேக வச்சு எடுத்துட்டு அதுல லைட்டா தேனை மட்டும் மேல ஊத்தி விட்டு சாப்பிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட இதுல வந்து தேனை டிப் பண்ணி கூட சாப்பிடலாம், அதுவுமே இதுக்கு ஒரு பயங்கர காம்பினேஷனா இருக்கும். சோ அதனால கண்டிப்பா ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது, அப்படி இல்லைனா டியூஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கு நீ 7 மணி 8 மணிக்கெல்லாம் செஞ்சு கொடுக்காதீங்க, அப்புறம் குழந்தைங்க நைட்டு சாப்பிட மாட்டேன்னு பயங்கர ராவடி பண்ணுவாங்க. சோ அதனால இந்த டிஷ்ஷு ஸ்நாக்ஸ் தான், சோ அதனால ஸ்நாக்ஸ் டைம்ல செஞ்சு கொடுங்க. சரி, இப்போ பனானால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட், பனானா அப்படின்றது டைஜஷன் சீரா இருக்கிறதுக்கு பெரிய ரோலை பிளே பண்ணுது. சோ அதனால டெய்லியுமே குழந்தைங்களுக்கு ஒரு பனானா கொடுக்கறது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலுக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: அந்த குழந்தைக்கு இது கத்துக்கணும், அதுல போய் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை, தனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த அந்த குழந்தை மேல ரொம்ப திணிக்கிறாங்க. அப்ப திணிக்கக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்னிங் பண்ணிக்குள்ளற நிறைய டிராபேக்ஸ் இருக்கு அந்த குழந்தைக்கு. இன்னைக்கு கால சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட கவனத்தை சிதறடிக்க கூடிய மொபைல் போன்ஸ் கவனச்சிதல் நிறைய கொண்டு வருது. அதே மாதிரி ஹெவியான சிலபஸஸ் இருக்கு. அந்த குழந்தைங்க முன்னெல்லாம் வந்து மனனம் பண்ணினாங்க, விளையாட்டு மூலமா கல்வி கத்துக்கிட்டாங்க, அதெல்லாமே கம்மியாக குள்ளார வெறும் படிப்பு படிப்பு படிப்பு படிப்பு எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலுக்கு போகக்குள்ள என்ன பண்றாங்க பேரண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு ரொம்ப பண்றாங்க. இது பெரிய டிராபேக் அந்த குழந்தைங்களுக்கு.
3: கண்டிப்பா மேம், இதுவுமே ஒரு பெரிய காரணமா இருக்கு.

அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன் குறையறதுக்கு, ஸோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுக்கு, ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி நம்ம வந்து கைட் பண்ணி அவங்களோட கான்சன்ட்ரேஷனையும் அவங்களோட அந்த ஃபோக்கஸையும் ஒரே விஷயத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம் தான், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட சேஃப்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அண்டு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி அதிலேருந்து வெளியில் வரணும், எப்படி நமக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சடனாக யோசிக்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை வந்து 1098 இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்குது. அதோட நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ. நீ கூட பாய் பாய் மக்களே.

0: இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்விதான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லயும் வரலாற்றுலயும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உழவுதான் உலகத்தோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளோட அன்றாட உணவுல இருந்து பொருளாதாரம் வரைக்கும் விவசாயம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஆனா இன்னைக்கு அந்த விவசாயமே காலநிலை மாற்றத்தோட தாக்கத்தால பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருதுன்னு சொல்லலாம். பருவமழை சரியான நேரத்துல பெய்யாதது, அதிக வெப்பநிலை, நீண்ட கால வறட்சி, திடீர் கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலத்தடி நீர் குறைவு மாதிரியான பல காரணங்களால விவசாயிகளோட உழைப்பு பெருசா பாதிக்கப்படுது. விதைத்த பயிர்கள் முழுமையா வளராம போவதும் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்காம போறதும் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்குதுங்க. ஆனா சவால் இருக்கிறது மாதிரியே அதுக்கான தீர்வுகளும் இருக்கு. நான் கடைசியா ஏற்காடுக்கு போயிருந்தப்போ ஏற்காட்டுல செல்வம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு அவர்கிட்ட கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பத்தியும் அங்க மக்களோட வாழ்வாதாரத்துக்கான விலைவாசி கரெக்டா இருக்கா அப்படின்றத பத்தியும், அது மட்டும் இல்லாம ஏற்காட்டுல என்னென்ன விவசாயங்கள் செய்யறாங்க அப்படின்றத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்கலாம்.
5: வணக்கம் அண்ணா.
6: வணக்கம்.
5: உங்க பேரு?
6: செல்வம்.
5: எந்த ஊர் அண்ணா?
6: நான் ஜெரினாக்காடு, ஏற்காடு ஜெரினாக்காடு.
5: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
6: நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க
5: தான்.
6: ஆமா.
5: ஓகேண்ணா. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இருந்த கிளைமேட்டுக்கும் அப்போல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துருக்கு?
6: இப்போ கொஞ்சம் மரத்தை வெட்டிட்டாங்க, கொஞ்சம் சில்னஸ் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டைமிங் வந்தால் சில்னஸ் வந்துடும். எப்பயுமே ஏற்காடு ஒரே மாரியே தான் இருக்கும். மரம் வெட்டினாலும் வெட்டலினாலுமே கிளைமேட் எப்பயுமே ஒரே மாரி தான் இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நல்லா பிடிச்ச மாரி இருக்கும்.
4: ஓகேண்ணா. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 ரூபா 10 ரூபா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு பேக் நிறையா வந்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த விலைவாசி எந்த லெவலில் இருக்குது இங்கே சுற்றுலா தலமாக இருக்கிறனால?
6: இல்லை, அப்படியே நாளுக்கு நாள் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அதேமாரியே விலைவாசியும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அது பொதுமக்களுக்கு எதுவும் தெரிவிச்சிக்கல, அந்தளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நடைமுறையும் மாறுறதுனால பொதுமக்களுக்கும் அது புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்தமாரி போய்க்கிறாங்க.
4: இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்க, என்னென்ன தொழில் செஞ்சுட்டு வராங்க?
6: எஸ்டேட் வேலைக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்லாம் எஸ்டேட்டு வேலைக்கு தான் போயிட்டுருந்தாங்க, அது போயிட்டுருந்தாங்க. இப்போ அந்த ஹோட்டல் அந்த மாரிலாம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் அதிகமானவொன்னா அதுக்கு பாதி பேர் போகிறாங்க. அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்கவுங்க ஒரு வேலை செஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தை போய்க்கிறாங்க. தம்பி,
4: இங்கே வந்துட்டு விவசாயம் அப்படின்றது எந்த லெவலில் இருக்குது, என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க?
6: இங்கே விவசாயம்னு பார்த்தா இங்கே பலாப்பழம், கமலாப்பழம், ஆரஞ்சு, பட்டர் ஃப்ரூட்டு, அத்திப்பழம், இந்தமாரி பழ வகைகள் நிறையா இருக்கும். அப்புறம் காஃபி, மிளகு, இந்தமாரிலாம் நிறையா இருக்குது தம்பி.
4: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு செல்வம் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: நொறியிலே.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: போறக்கா நானும் வரேங்கா, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம்.

0: இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
0: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
0: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
2: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
0: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
2: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
3: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நம்ம ஏற்காட்டில் ஆனைக்காடு பகுதியை சேர்ந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா ஒரு நாடகத்தை வந்து நமக்காக நிகழ்த்தி காட்டினாங்க. அந்த நாடகத்துல இருந்து தினமுமே ஒரு சின்ன சின்ன பகுதியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு பகுதி உங்களுக்காக இதோ இப்ப வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
5: எப்படின்றா இந்த உச்சண்டாபுரி ஆளக்கூடிய என்னோட பெயரோ முருகன் டயர் ஆக வேண்டும். ஆமா, அப்படி என் பெயர் முருகன் டயர் இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடிகள் அங்கத்திலே சுமந்து பெற்ற என் தாயின் பெயர் என்ன? வாடா மகனே, வருங்கால இளவரசா என்று தாளாட்டி சீராட்டி வளைத்த என் தந்தையின் பெயர் என்ன அப்படின்னு தெரிந்ததா?
6: சொன்னால் தெரியும்,
5: தெரிவிக்கின்றேன்.

0: ஆனால் சிசியா எப்படின்றா
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி இந்த இரவோட அமைதியான ஒரு சூழலில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை ஒரு கற்பனை கதையோ சினிமா கதையோ இல்லைங்க. நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு வீதிகளில் நிஜமாகவே இருக்கிற ஒரு மனிதரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு மனிதரோட உண்மையான வாழ்க்கை பயணம். கோழிக்கோடு மாவட்டம் பரம்பில் பஜார் அப்படின்ற ஒரு அழகான ஊருங்க. அந்த ஊர் வீதிகளில் கடந்த 50 வருடங்களாக, அரை நூற்றாண்டாக ஒரு ஆட்டோ சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த ஆட்டோவை ஓட்டுறவர் தான் நம்ம முகமது பாய். அவருக்கு வயசு 72 ஆகுதுங்க. 1976 தன்னோட இளமை காலத்தில் அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறார்.

கார்ல ஆட்டோ ஸ்டியரிங் அவருக்கு வந்து ஒரு பிழைப்பை கொடுக்குது. அதே மாதிரி அந்த ஆட்டோ தான் அவருடைய உயிர் மூச்சு எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கோழிக்கோடு அந்த வீதிகளில் ஒவ்வொரு அந்த சந்தும் அவருக்கு எல்லாமே தெரியுங்க. அதாவது கோழிக்கோடு பகுதிகளில் எந்த இடத்த கேட்டாலும் அவருக்கு தெரியும். ஒரு அட்டைப்படம் மாதிரி அவருக்கு வந்து அத்துப்படி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆட்டோ ஓட்டி வர்ற வருமானத்தில் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி பேர குழந்தைகளை பார்த்து சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில் எதிர்பாராத சமயத்தில் ஒரு கஷ்டம். அந்த கஷ்டம் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி போடுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, அவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றேன்.

0: பாருங்களே.
1: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்தவர், அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக ஒரு ஆட்டோ ஓட்டுநராக அந்த கோழிக்கோடு பகுதிகளில் எல்லா இடங்களையும் எல்லா வீதிகளையும் தெரிஞ்சவராக இருக்கவர் தான் முகமது பாய்ங்க. இளமை காலத்திலிருந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய அவருக்கு அந்த ஆட்டோ தான் ஒரு உலகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கொரோனா டைம் நம்ம எல்லாருமே வந்து பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ தான் அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய கஷ்டம் வருதுங்க. உலகம் முழுவதுமே பயத்தில் இருந்த ஒரு காலகட்டம். 2023 ஏப்ரல் மாதம் முகமது பாய் வந்து அந்த தடுப்பூசிலாம் வந்து போட்டுக்கிறாரு. ஆனால் அந்த தடுப்பூசி போட்டு நல்லாவே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய உடம்பில் பார்த்திங்க அப்படின்னா சில காரணங்களால் வேறு சில காரணங்களால் ஆக்சிஜன் அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு சாதாரண மனிதருக்கு ஆக்சிஜன் அளவு 95 மேலே வந்து இருக்கணும். ஆனால் முகமது பாய் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 24 தாங்க இருக்குது. 24 இறங்கிருச்சு. யோசிச்சு பாருங்க நேயர்களே, 24 அளவுக்கு அந்த ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு. மூச்சு திணற ஆரம்பிக்குது. கண்கள்லாம் அப்படியே இருட்டாக ஆயிடுது. அவர் அப்படியே வந்து சுருண்டு விழுந்துடுறாரு. சுற்றி இருக்கிறவங்க பதறி போய் அவரை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. அக்டோபர் 17, 2023 முகமது பாய் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுறாரு. வேண்டிலேட்டர் மூலிமா சுவாசம் அவருக்கு வந்து கிடைக்குது. சுற்றிலும் அந்த மிஷின்கள் வந்து அந்த துடிப்போடு வந்துருக்குங்க. அவங்களுடைய குடும்பம் வெளியில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு இவர் ரொம்ப முக்கியமானவர். ரொம்ப வயதான காலகட்டத்தில் கூட குடும்பத்துக்காக தொடர்ந்து அவருடைய பங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். மருத்துவர்கள் கூட அவங்களுடைய நம்பிக்கையை மெல்ல மெல்ல இழக்கக்கூடிய ஒரு நிலைமை. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், சாப்பிட்டியா?
2: இல்லடா.
1: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
2: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
1: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
2: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
1: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
2: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
1: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
3: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: அக்கா அக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போலவா, போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு கேரளம் கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த முகமது பாய் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உடம்புல ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்குதுங்க. பொதுவாக 94 இருக்க வேண்டிய அந்த ஆக்சிஜன் லெவல் இவருக்கு வந்து 24 தாங்க இருக்குது. அப்போ அதனால் மூச்சுத்திணறி அவர் வந்து அந்த இடத்துலையே சுருண்டு விழுந்துடுறாரு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலே, அதாவது 7 நாட்கள் மரணத்தோடு அவர் வந்து போராடுறாருங்க. அவர் வந்து பிழைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மருத்துவர்களும் எல்லாருமே. இவர் வந்து பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தாண்டி அக்டோபர் 24 முகமது பாய் அவரோட கண்களை மெல்ல திறக்கிறாருங்க. ஆனாலும் அவர் வந்து அந்த கண்களை திறந்தாலும் முழுமையாக குணமாயிருச்சா அப்படின்னா இல்லைங்க. அப்போ தான் ஒரு பெரிய சோதனை உண்டாக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவரால் இனிமே இயற்கையாக மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அது அவங்க குடும்பத்தாலையும் அவராலையும் கட்டாயமாக ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவரோட அந்த நுரையீரலால் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்ச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அன்னையிலிருந்து செயற்கை ஆக்சிஜன் சிலிண்டர் தான் அவரோட அந்த உயிர் தோலனாக மாறியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவர் வந்து அந்த மூச்சு விடணும் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து கட்டாயமாக தேவை. அந்த வீட்டோட 4 சுவருக்குள்ளே அந்த ஆக்சிஜன் சிலிண்டரோட அந்த ஒரு ஃபேஸில் வைப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து மாட்டிக்கிட்டு அவர் வந்து முடங்கி போனார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலமாக அவர் வந்து ஆட்டோ ஓட்டுநராக அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் அது அவரால் ஏற்றுக்கவே முடியல. இனிமேல் நம்மளால் வந்து ஆட்டோ ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. முகமது பாய் அவர்களை அந்த மன அழுத்தம் அப்படின்றது மெல்ல மெல்ல சூழ தொடங்கினதுங்க. தொடர்ந்து எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தார், அவரோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி கேரளம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த முகமது பாய் அவரோட நினைவுகளை கதையாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. அவரோட கதையை சொல்லிகிட்ருக்கேங்க. முகமது பாய் அவர் வந்து அந்த மருத்துவமனையிலேருந்து வெளிவந்ததுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச அந்த ஆட்டோ ஓட்டுறதை தொடர்ந்து செய்ய முடியாததை நினச்சி மன அழுத்தத்துக்குள்ளார போகிறாருங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து 24 வந்துருச்சு. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இவர் வந்து உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஒரு நார்மலாக வெளியே சுற்றிட்டு இருந்த ஒருத்தர், அதாவது ஆட்டோ ஓட்டுவார், எல்லா இடங்களுக்கும் போவார். இப்போ வீட்டிலே இருக்கிறப்ப அவருக்கும் அந்த டிப்ரெஷன் வரும் இல்லைங்களா, அதுவும் அந்த சிலிண்டர் இல்லாமல் வந்து மூச்சு விட முடியாது அப்படின்றது இன்னும் ரொம்ப கஷ்டம். அப்போ அவரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் சந்தோஷ் அவர்கள் வந்து முகமது பாயை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவரோட மனநிலையை புரிஞ்சுக்கிறார். அவர் வந்து முகமது பாய்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, முகமது பாய், உங்களோட நோய் வந்து உங்களை முடக்க நினைக்கலாம், ஆனால் உங்களுடைய மனசு நினைக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் உட்காந்தா இன்னும் சீக்கிரம் வந்து உடஞ்சி போயிடுவீங்க, உங்களால் முடியும், நீங்கள் வந்து திரும்ப வாங்க. அந்த வார்த்தைகள் முகமது பாயோட மனசில் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினதுங்க. அதுதான் அவர் வந்து வெளியே வரத்துக்கும் ஒரு காரணமாக இருந்ததுங்க. எப்படி நாகராஜி வெளியே வர முடியும், ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துக்கிட்டா போக முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்குங்க. முகமது பாய் யோசிச்சார், ஆமாம், நான் ஏன் தோற்று போகணும், ஆக்சிஜன் சிலிண்டர் என் உயிரை காப்பாத்துதுன்னா அதையும் என் கூடவே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாருங்க. தன்னுடைய ஆட்டோவை திரும்ப போய் தொட்டு பார்க்குறாரு, அதில் இருக்கிற தூசுகள்லாம் தட்டுறாரு. ஆட்டோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி அந்த பெரிய ஆக்சிஜன் சிலிண்டரை பத்திரமாக பொருத்தினார். முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்கை மாட்டிக்கிட்டாரு. ஸ்டேரிங்கை பிடிச்சார். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணார். அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆனிச்சுங்க. திரும்பவும் கோழிக்கோடு வீதிகளில் மீண்டும் அவர் வந்து பயணித்தாருங்க. அப்போ அவருக்கு வயசு 72 வயசு. அவரோட அசைக்க முடியாத தன்னம்பிக்கையானால் திரும்பவும் அவர் வந்து ஆட்டோ ஓட்டுனார்.

அவருடைய பணியை தொடர்ந்தாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி 72 இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஆனால் அவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காரா அப்படின்னா இல்லைங்க. அவரோட ஆட்டோ சீட்டுக்கு, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டர் இருந்தால் தான் அவரால் மூச்சு விட முடியுங்க. அந்த ஃபேஸ் மாஸ்கோடு தான் இருப்பார் ஆட்டோ ஓட்டுவாருங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம், நம்மளால் திரும்ப ஆட்டோ ஓட்ட முடியுமா, இந்த சிலிண்டர் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் அவருக்கு மனசுக்குள்ளார தோணியிருக்கலாங்க. ஆனால் ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, திரும்ப அந்த சிலிண்டரோட ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தாருங்க. அந்த கோழிக்கோடு பரம்பில் பஜார் வீதிகளில் திரும்பவும் அவரோட ஆட்டோ வந்ததுங்க, அவரும் இருந்தாருங்க. அவரை பார்க்குற ஒவ்வொருவரும், பயணிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கிட்ட கேட்பாங்க, ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிற பதில் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் வாழ்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதாங்க. வாழ்க்கையில் எந்த நிலைமை நமக்கு வந்தாலும் நம்ம தளர்ந்துடக்கூடாது, நம்ம அந்த தடைகளோடு போராடி வெல்லணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் இவரோட வாழ்க்கையிலேருந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி எவ்வளவோ பேர் சின்ன சின்ன கவலைகளுக்காக, தோல்விகளுக்காக ரொம்ப வெறுத்து போய் அவங்க வந்து வாழ்க்கையே வந்து வெறுப்பாங்க. ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து உணர்த்துதுங்க. 72 அவரோட சுய மரியாதைக்காகவும் வாழ்க்கை மேலே இருக்கிற காதலுக்காகவும் ஆட்டோ ஓட்டுற முகமது பாய் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குறார். ஒருவேளை அந்த யோசனை அவருக்கு வரலைனா, அதாவது சிலிண்டர் பின்னாடி இருக்கட்டும் நம்ம மாஸ்கோட ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்ற ஒரு அந்த யோசனை அவருக்கு வராட்டி, அவர் தன்னுடைய வீட்டிலேயே அந்த 4 செவிட்டுக்குள்ளார முடங்கி இருப்பாருங்க. ஆனால் அந்த ஒரு யோசனை அவருக்கு வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் அவர் சுதந்திரமாக இருந்தாருங்க. அவருக்கு அந்த சுதந்திரம் இன்றைக்கும் இருக்குங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.